நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 5ஆம் நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை மத்திய அலை 1215

லோகட்ஸ் முதன்மை அலைவரிசையில் புதுச்சேரி வானொலியின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49:50. மங்கள இசை.

நேரம் இப்போது 5:53. நாளொரு குரல். கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 184வது குரல். குரலின் பொருள், எதிரே நின்று கண்ணோட்டமில்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம், நேரில் இல்லாத போது பின் விளைவுகளை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. மீண்டும் ஒருமுறை குரல், கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்கு முன் இன்று பின்னோக்காச் சொல்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பாலைவனங்கள் எனும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் சுழற்சி சிறுகதை. எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராஜ் அவர்கள். 7:25 நலமாய்வாழ. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு. சாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 வரை நகர்புலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 வரையிலும் தகவல் தளம். 9 அரங்கிசை. டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். அருணாச்சல கார்த்தி அவர்கள் வயலின்.

0: ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துபவர் வித்யா. பகல் 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜி சிவகங்காவதி. 2:15 இயன்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். பிரியா சகோதரிகளான வி சண்முகப்பிரியா, வி ஹரிபிரியா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். மாலை 5:00 பொன் மாலை பொழுது, திருவிழா எனும் தலைப்பில் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவையில் இன்று. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்கள் பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் சிவரஞ்சனி நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, மாலை 6:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: காலை 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 அலோ டாக்டர், டெங்குவிலிருந்து பாதுகாப்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வெளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी। नेपाल में कल आए भीषण बाढ़ में करीब 160 लोगों की मौत हो गई और 133 भारतीय नागरिकों समेत 750 से अधिक लोग लापता हैं। तिब्बत से आई इस बाढ़ ने कई कस्बों और

0: தேசம் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவரென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகைய அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உழவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும், அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டி தள்ளிவிடுகிறார். இவரது உழவாரப் பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவீதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு கருணை பணிவு சிந்தனை தெளிவு சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணம் உடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும் உண்மை பேசுவதும் கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்து கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:15. காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீச வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். இனி கேட்கலாம் சேவை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு மேலமாரியம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தாரண அஷ்டமந்திர மகாகும்பாபிஷேகத்தில் இன்று காலை 9 மணிக்கு அணிங்கை கணபதி ஹோமம், இரவு 7 மணிக்கு வாசு சாந்தி மிருதங்க சாகரணம் நடைபெறும். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவிநாயகர் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டமந்திர மகாகும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, மாலை முதல் கால யாக பூஜை நடைபெறும். புதுச்சேரி மாநிலம் விளியனூர் தில்லைநகர் பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை விநாயகர் ஆலய மகாகும்பாபிஷேகத்தில் இன்று காலை 7:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் நடைபெறும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 10ஆம் நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் பன்றிக் கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல்

வெண்பன்றி வளர்க்க ஏத்த இடம் தான் இந்த ஆத்தாங்கர ஓரம். சீக்கிரமா நம்ம இடத்திலே பன்றி கொட்டைகை போட்டுட வேண்டியதுதான். சரி, இடமெல்லாம் பார்த்தாச்சே, பைக் எடுத்துக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிட்ட மகிழ்ச்சியா போவோம் வீட்டுக்கு.

0: நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்டம் சுத்தி காட்டு காத்த ரெண்டு வெட்டி காட்டு ஜல்லிக்கட்டு காளையாட்டம் கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோளும் மிரட்டி தூள் கிளப்பி காட்டு என் பாட்டங்கூத்து என் பாட்டங்கூத்து என் பாட்டங்கூத்து நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு கூத்த காட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு வேட்ட கூத்த காட்டு நாட்டு நாட்டு நாட்டு பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு நாட்டு நாட்டு வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு
1: மகிழ்ச்சி கொடுத்த விஷயம்.
2: ஆமா, நீ தான் சொன்னியா வெண்பன்றி வளர்க்கிற முறை பராமரிக்கிற முறை இத பத்தி எல்லாம் சொன்னியா?
1: ஆமா,
2: எனக்கு வெண்பன்றி வளர்க்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுதுப்பா.
1: அப்ப பொழுது எப்ப விடியும்னு உட்கார்ந்து இருக்க?
2: ஆமா காத்தமுத்த, 4:30 பைக் எடுத்தான் போயிட்டு வெண்பன்றி வளர்க்கறதுக்கு ஏத்த இடமான்னு ஆத்தங்கார ஓரமா நான் வாங்க போற தடல போய் பாத்துட்டு வரேன்பா.
1: ஓஹோ, சரி சரி, பார்த்த என்ன தோணுச்சு?
2: கதமுத்த, நீ சொன்ன மாதிரியே ஆத்தங்கார ஓரமா இடம் அருமையா இருக்குதுப்பா. ஊருக்கு அப்பால 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இடம் இருக்கு, தண்ணி வசதி நல்லா இருக்கு, போக்குவரத்தும் ரொம்ப ஈஸியா இருக்குதுப்பா.
1: ஓஹோ, அதனால அந்த 1 ஏக்கர்ல வெண்பன்றி வளர்க்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன்.
2: ஆமா,
1: சரி சரிப்பா. ஏற்கனவே வெண்பன்றி வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேன்.
2: சரி,
1: இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பாண்ணா.
2: அப்படியா?
1: ஆமாம்ப்பா,
2: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
1: பொதுவாக வெண்பன்றி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம நிலத்திலேயே மேடான பகுதியாக அது இருக்குதான்னு பார்க்கணும்ப்பா.
2: கதை முத, நீ சொன்ன மாதிரிய ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற அந்த தடல ரொம்ப மேடான பகுதி தான் பாது.
1: அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லைப்பா.
2: பரவாயில்ல, சந்தோஷம்.
1: ஏன் மேடான பகுதியாக இருக்கணும்னா மழை காலத்தில் தண்ணி தேங்கக்கூடாது.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஏன்னா சினையாக இருக்கிற பன்றிகளை அப்புறம் நம்ம தேவையில்லாமல் வேறு இடத்துக்கு மாற்றணும்னு வச்சிங்க,
2: சரி,
1: அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும்.
2: ஆமாம் ஆமாம்.
1: அதனால தான் நல்ல மேடான பகுதியாக பார்த்து நாம் இந்த பன்றிக்கான கொட்டகையை போடணும்.
2: ஓஹோ,
1: சரியா?
2: ஆ, சரி காதமுத்த, நாளைக்கு நேரம் நல்லா இருக்க, நாளைக்கு அந்த தடலை வாங்குற வேலையில மும்முரமா இறங்கிடுவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு.
1: கட்டாயம் செய்ப்பா, அருமையான இடம். நானும் அந்த பக்கம்லாம் போயிருக்கேன், நல்ல மேடான பகுதி தான்.
2: சரி சரி,
1: சுத்து வட்டாரத்திலேயே அதுதான்ப்பா மேடான பகுதின்னு நினைக்கிறேன்.
2: ஆமா ஆமா ஆமா.
1: இதுல இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம பன்றிகள் வளர்ப்புல மேடான பகுதியா இருக்கிறதும் முக்கியம். அப்புறம் பன்றிகளுடைய அந்த கழிவு சாணம் இருக்குல்ல,
2: ஆமா,
1: அதை நல்லா காய வைக்கிறதுக்கும் மேடான பகுதியா இருந்தா நல்லதுப்பா.
2: ஓஹோ,
1: ஆமாப்பா, பன்றிகளுடைய அந்த கழிவை நல்லா காய வச்சு அது மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே நம்ம ஒரு சாக்கில் போட்டு கட்டி அதை நல்லா உரமாக நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
2: அந்த கழிவும் நமக்கு ரொம்ப லாபம் கொடுக்குதுன்னு சொல்லு.
1: எப்பா, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த பன்றிகளுடைய அந்த கழிவு இருக்குல்ல,
2: ஆமா,
1: அதை நல்லா மக்க வச்சு காய்கறி பயிர் சாகுபடிக்கு
2: பயன்படுத்துறாங்கப்பாடா.
1: அது நல்லா லாபம் கொடுக்கறதுப்பா. வாழை, தக்காளி, நிலக்கடலை, கத்திரி, வெண்டை இது மாதிரி சாகுபடி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த பன்றியுடைய சாணத்தை நம்ம மக்க வச்சு அதை ஒரு உரமா நம்ம பயன்படுத்தணும்னா விளைச்சல் அமோகமா இருக்கும்பா.

0: என்னடா பரவாயில்ல.
1: ஆமாம்ப்பா, இதெல்லாம் நம்ம விளைவிச்சு டவுனுக்கு கொண்டு போனோம்னு வச்சுங்க, இந்த காய்கறியை பார்த்த உடனே அந்த பச்சை பசுன்னு பாக்கிறதுக்கே பளபளப்பா இருக்குல்ல.
0: அதான் வெண் பன்றியே அழகா இருக்குது. அதனுடைய சாணத்துல இருந்து விளைவிக்கிற காய்கறியும் சுவையா தான் இருக்கும்ல.
1: ஆமாப்பா, சாப்பிடறதுக்கு நல்ல சுவையா இருக்கும், பாக்கிறதுக்கும் நல்ல வாலிபமா அழகா பளிச்சுன்னு இருக்கும்பா.
0: பரவாயில்ல, இதுலயும் நம்ம லாபம் கண்டுபிடிக்கலாம்.
1: ஆமாப்பா, இது போக அதனுடைய சிறுநீரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது வெப்பம் தாங்காது, அப்பப்ப அது உடம்புல தண்ணி அடிக்கணும்னு. அப்ப அந்த தண்ணி அடிக்கும் போது நீ கழுவி விட்ட தண்ணி எல்லாம் வருது இல்லையா.
0: ஆமா,
1: இதெல்லாம் நம்ம விவசாய நிலங்கள்ல கொண்டு வந்து பயன்படுத்தணும்னா இன்னும் நல்ல உரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும், சத்து கிடைச்ச மாதிரி ஆயிடும்பா.
0: கதை முத்த தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ன்றமா, அது மாதிரி கதையா இருக்கு நீ சொல்றது.
1: ஆமாப்பா, வெண்பன்றி வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. பாக்கிறதுக்கு கேக்கிறதுக்கு வேணா அது என்னடா அது பன்றி வளர்க்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அதுல நிறைய லாபம் இருக்குப்பா. நிச்சயமா நீ செய்வ, அருமையான எதிர்காலம் உனக்கு காத்து இருக்குப்பா.
0: ரொம்ப சந்தோஷம் காத்து முத்த.
1: ஆமாப்பா, இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா.
0: சரி சரி,
1: 3 மாசத்துல ஆண் பன்றி குட்டிய நம்ம வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்.
0: ஆமா,
1: அதுக்கான காரணம் என்ன சொன்னேன், ஒரே இனத்திலேயே பிறந்துச்சுன்னா மரபணு கோளாறு வரும்.
0: ஆமா ஆமா
1: அப்படின்னு சொன்னேன்.
0: வேற ஒரு பண்ணையில இருந்து ஆண் பன்றிய கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பெண் பன்றி கூட இனச்சேர்க்கை பண்றதுதான் நல்லதுன்னு சொன்ன.
1: ஆமாப்பா, இத ரொம்ப மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றி இருக்குல்ல, அதுக்கு மேல நம்ம வந்து குட்டிகள் போட அலோவ் பண்ண கூடாது.
0: ஓஹோ,
1: ஏன்னா குட்டிகளோட எண்ணிக்கை அது அதிகமா இருக்காது, அப்புறம் அது குறைச்சு குறைச்சு போடும், நமக்கு லாபம் இருக்காது. அதனால 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றிகளை இறைச்சிக்காக நம்ம வித்துடணும்.
0: ஓஹோ.
1: ஆமாப்பா, அதுக்கு மேல அதை வச்சுக்க கூடாது, ஏன்னா அந்த குட்டி உற்பத்தி அதிகமா இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பண்ணைய வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
0: ஓஹோ, காதுமுத்த நேத்து கூட சொன்ன வெண்பன்றி இறைச்சி ஹோட்டலுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன, சாதாரண மக்களும் சாப்பிடலாமா?
1: எப்ப, தாராளமா சாப்பிடலாம். நம்ம பகுதிகளில் வந்து மக்கள் வந்து அதை சாப்பிட்ற பழக்கம் இன்னும் சரியான முறையில வரல.
0: ஓஹோ,
1: கொஞ்சம் கிராமங்கள் எல்லாம் கொஞ்சம் அருகழுப்பு படுறாங்க. ஆனா நீ விருப்பப்பட்டீன்னா நீ சாப்பிடலாம்ப்பா.
0: ஐயோ, வானம் வானம் வானம், நான் ஏற்றுமதே பண்ணிடுறேன்.
1: சரிப்பா சரிப்பா, ஆனா அருமையான ஒரு உணவு நீ தாராளமா டவுன்ல இருக்க ஹோட்டலுக்கு எல்லாம் கொடுக்கலாம்.
0: சரி சரி,
1: பின்னாடி உனக்கு நல்ல லாபத்தோட உன் வாழ்க்கை முறையே மாறி அமோகமா வளர்ந்துருவப்பா.
0: நீ சொன்னபடியே நடக்கட்டும் காதமுத்த.
1: சரிப்பா காதமுத்த, நான் கிளம்புறேன்ப்பா.
0: காதமுத்த ஒரு நிமிஷம் இருப்பா, வண்டி பாக்ஸ் திறக்கிறேன். இந்தப்பா காதமுத்த, தேங்காய் பூ.
1: ஓஹோ, பை நிறைய தேங்காய் பூ இருக்குதே.
0: ஆமாம்ப்பா, நேற்று டவுனுக்கு போனோம்ப்பா, அதில் கொஞ்சம் உனக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வச்சேன். டவுனில் தள்ளுவண்டியில் நல்லா ஒரு 100 தேங்காய் பூ இருந்ததே, பார்த்தேன் ஒரு 10 தேங்காய் பூ வாங்கிட்டேன்.
1: நல்ல அருமையான விஷயம்ப்பா இது. தேங்காய் பூவை நம்ம சாப்பிட்ணும்ப்பா.
0: ஆமாம்ப்பா,
1: எப்பா தேங்காய் பூவில் ஊட்டச்சத்து நிறைய இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி 2 மடங்கு அதிகரிக்குமா.
0: ஓ, 2 மடங்கா?
1: ஆமாப்பா, தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பைய தூண்டுதான். ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரைய கட்டுப்படுத்துதான் இந்த தேங்காய் பூ.
0: ஓஹோ,
1: ஜீரண சக்தி சில பேருக்கு குறைவா இருக்குல்ல.
0: ஆமா,
1: சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட கூப்பிட்டா எனக்கு செரிக்கவே இல்ல, வயிறு முழுக்க அப்படியே இருக்கு சாப்பிட்டதும்பாங்கல்ல.
0: ஆமா,
1: அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இதை வாங்கி கொடு, அவ்வளவு விஷயம் இருக்குப்பா இந்த தேங்காய் பூல.
0: தேங்காய் பூ வாங்கி சாப்பிட்டா எந்த நோய் வராது பொழுது. சரி காதமுத்த, போயிட்டு வா.
1: நான் கிளம்புறேன்ப்பா.
0: சரி, மாடுங்கெல்லாம் கொட்டைகள் இருக்கும், மணி ஆயிடுச்சு, பால்காரர் வேற பால்காரக்க நேரம் வந்திருப்பாரு, நாமளும் கிளம்புவோம்.

0: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பன்றிக் கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி

0: வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று

தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிடவுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தரகால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக

0: தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
3: எந்த ஒரு நிலப்பரப்பில் ஓர் ஆண்டிற்கான மொத்த மழையளவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளதோ அது பாலைவனமாக கருதப்படுகிறது. பாலைவனங்கள் என்றதும் நம் மனதில் தோன்றும் கடுமையான வெயிலுடன் கூடிய வறண்ட வானிலை, ஒட்டகங்கள், மணற்புயல் போன்றவற்றை அடக்கிய நிலப்பரப்புகள் அனைத்தும் பூமத்திய ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையேயும் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையேயும் இருக்கும் நிலப்பரப்புகளில்தான் உள்ளன. ஆனால் பாலைவனங்கள் என்பவை இந்த வறண்ட பகுதிகள் மட்டும் இல்லை, பனிப்பாளங்கள் நிரம்பிய பாலைவனங்களும்

0: உள்ளன. திபெத்திய பீடபூமி, அமெரிக்காவின் கிரேட் பேசன் பகுதி, சீனாவின் கோபி பாலைவனம் ஆகியவை இதை போன்றவை. அண்டார்டிகாவின் மெக்மூடோ பள்ளத்தாக்கு துருவ நிலப்பகுதியில் உள்ள பாலைவனம் ஆகும். இங்கு நிலவும் வெப்பம் -20°C, ஆனால் வருட மழை அளவு 10 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கும். பூமத்திய ரேகையில் அதிக வெயில் இருப்பதால் சூடான காற்று மேல் எழுந்து குறைந்த காற்றழுத்த மண்டலங்களை உருவாக்குகிறது. அவை மெதுவாக நகர்ந்து கடகரேகை அல்லது மகர ரேகை நோக்கி செல்கின்றன. செல்லும் வழியில் வலுவிழந்து இறுதியில் மழையாக இறங்கினாலும் அவை செல்லும் வழியில் காற்று மண்டலத்தில் இருக்கும் ஈரப்பதத்தை எடுத்துச் சென்று விடுவதால் அங்கே பாலைவனங்கள் உருவாகின்றன. அதை போலவே துருவ பகுதிகளில் இருந்து வறண்ட காற்று மண்டலங்கள் கடக மற்றும் மகர ரேகைகள் நோக்கி பயணிக்கின்றன. அவையும் செல்லும் வழியில் பாலைவனங்களை உருவாக்குகின்றன. பாலைவனங்கள் உருவாவதில் பசுமை குடில் விளைவு முக்கிய பங்கு வகிக்கிறது. குளிர் தேசங்களில் பூக்களையோ காய்கறிகளையோ பயிரிடும் போது அந்த குளிரிலேயே அவை வளராது போகும். எனவே கண்ணாடி சுவர்களினால் ஒரு கூடாரத்தை உருவாக்கி அதனுள் குளிர் வராது தடுத்து செடிகளை பயிர் செய்வார்கள். வெளியிலிருந்து குளிர் வராது தடுப்பதுடன் உள்ளே இருக்கும் அதிகமான வெப்பம் வெளியில் செல்லாமலும் கண்ணாடி சுவர்கள் பாதுகாக்கும். நாளடைவில் கண்ணாடி சுவர்களுக்கு பதிலாக பச்சை நிறமுள்ள செயற்கை தகடுகளினாலும் இந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. இவை பசுமை குடில்கள் என்று அழைக்கப்பட்டன. இதை போன்ற பசுமை குடில்களின் உள்ளே சென்றால் வெளியில் உள்ள குளிருக்கு மாறாக மிகவும் வெப்பமாக இருக்கும். இப்போது பூமிக்கு வருவோம். பூமி சூரியனிடமிருந்து வெப்பத்தை பெறுகிறது. அதனால் பகலாக உள்ள பகுதியில் தரை சூடேறுகிறது. பின்னர் இரவு வந்ததும் தரையில் இருந்த வெப்பம் உயரே செல்கிறது. இந்த வெப்பம் முற்றிலுமாக விண்வெளிக்கு சென்றுவிட்டால் பூமி முழுவதும் கடுமையாக குளிர்ந்துவிடும். அப்படி குளிர்ந்து விட்டால் பூமியில் உயிரினங்கள் வாழ சாத்தியமே இருக்காது. ஆனால் இயற்கையின் வரமாக பூமியில் கடும் குளிர் வீசாதவாறு கரியமில வாயுவும் மீத்தேனும் மற்ற வாயுக்களும் உயரே செல்லும் வெப்பத்தின் ஒரு பகுதியை கீழ் நோக்கி பூமிக்கு திருப்புகின்றன. எனவே பூமியில் இரவாக உள்ள பகுதி கடும் குளிரால் பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுகிறது. கண்ணாடியால் ஆன பசுமை குடிலில் நிகழ்வது போன்ற விளைவை இந்த வாயுக்கள் உண்டாக்குவதன் காரணமாகவே இந்த வாயுக்கள் பசுமை குடில் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வாயுக்கள் நமது இயல்பான வாழ்க்கை முறைகளின் மூலமாகவே வெளியாகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்கியவர் முனைவர் S. காயத்ரி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7 மணி. சிந்தனை மலர். பக்திக்கும் மரியாதைக்கும் உரிய இடம் கோவில் மட்டுமல்ல, நாம் பணிபுரியும் இடமும் தான். மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனை இது.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: நேரம் இப்போது 7:02. புதுவை புதுமை.
1: சுழற்சி சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
2: தோட்டத்து பக்கம் நானும் அம்மாவும் சென்று அங்குள்ள மரங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அம்மா பலாமரம் மாமரம் இரண்டையும் அண்ணாந்து பார்த்தாள். முதல் வருஷம் காய்த்த பலாப்பழம் மாங்காய்களையும் தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் மற்றும் உறவுகளிலும் கொடுத்து மகிழ்ந்ததனை சொன்னாள். தென்னங்கன்று எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறது, காய்க்க இன்னும் எத்தனை வருஷமாகும் என்பது போல அவரின் பார்வை அதன் பருமன் உயரம் போன்றவற்றை கவனிப்பதாக இருந்தது. அடுத்து அவரின் பார்வை எலுமிச்சை பக்கம் வந்தது. பூவும் பிஞ்சும் காயுமாக மரத்தில் காய்ப்பு அதிகமாக இருந்ததனை கண்கொட்டாமல் பார்த்தாள். எனக்கு திடுக்கின்றது, வெள்ளை குட்டி ஞாபகம் வந்துதான் பார்க்கிறாரா என்கிற யோசனையில் அம்மாவின் முகத்தை பார்த்தேன். உடன் வெள்ளை குட்டியை புதைத்த மேடு தெரிகிறதா என்றும் கண்கள் அம்மரத்தின் கீழ் சென்றது. நல்ல வேளையாக அவ்வப்பொழுது பெய்த மழையினாலும் தண்ணீர் தொட்டி நிரம்பி வழிந்து நின்றதினாலும் மரத்தின் கீழ் இருந்த மேடு கரைந்து போயிருந்தது. மேடு இருந்தால் அம்மாவிற்கு நினைவு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எப்படியோ நினைவு வரக்கூடாதென்று எண்ணிக்கொண்டேன். ஒரு நாள் பெரிய பூனை அம்மாவின் மடியில் வந்து படுத்து கொண்டது. அம்மா மெல்ல அதன் உடம்பில் கை வைத்து தாய்மை உணர்வில் தடவி கொடுக்க வெகு நேரம் வரை மடியிலேயே படுத்திருந்தது. அந்த இரவுதான் அது 2 குட்டிகளை ஈன்ற தினம். விடிந்ததும் குட்டிகள் இருக்கும் இடத்திற்கு அம்மாவை அழைத்து சென்று காண்பித்தது. என்ன அறிவு என்று வியந்து போனோம். சில நாட்களில் வீட்டிற்கு வருபவர்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளோட கொஞ்சிறதை விட்டுட்டு இப்படி பூனையோடையும் அதன் குட்டியோடையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று தமாஷாக கேட்டு சென்றிருக்கிறார்கள். அம்மாவிற்கு மட்டும் இப்பொழுது ஞாபகம் வந்தால் கலங்கித்தான் போவார்கள். குட்டி இல்லாமல் போன அன்றைய தினம் தாய்ப்பூனை உட்பட எங்கள் எல்லோருக்குமே சோகம்தான். தாய் பூனை தோட்டத்தையே சுற்றி சுற்றி வந்ததனை மறக்க முடியாத நிகழ்வாக என்னுள் ஆழமாக புதைந்துள்ளது. ஏன் இப்படி இருக்கிறதென்று முதலில் எங்கள் யாருக்கும் புரிந்திருக்கவில்லை. உண்மை தெரிய வந்ததும் தான் புரிந்தது. சோர்ந்து சோர்ந்து படுக்குது. நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி கலகலப்பா இருக்கும். பொழுதுக்கும் கூடவே இழுத்துக்கிட்டு அலைஞ்சுது, பறி கொடுத்துட்டு வந்துடுச்சு. புள்ள போயிடுச்சுன்னு சொல்ல தெரியுதா ஒன்னா? இங்கதானே இருக்கும்னு தோட்டத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. 5-6 மாசம் வளர்த்தோம், போய் சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டாலும் முழுமையான வருத்தத்தினை யாரும் வெளியில் காட்டி கொள்ளாதவர்களாகவே இருந்தோம். ஆனாலும் குட்டியை புதைத்த இடத்தை அவ்வப்பொழுது பார்த்து கண்கள் கலங்கித்தான் போனோம். சில நாட்கள் வரை யாருக்கும் உணவு கொள்ளவில்லை. பெரிய பூனையும் எதுவும் சாப்பிடாததால் உடல் தளர்ந்தது போலிருந்தது. எத்தனையோ முறை தனியாக விட்டுவிட்டு வெளியூர் சென்று திரும்பியிருந்த போதும் கூட பத்திரமாக இருந்துவிட்டு இப்பொழுது வீட்டில் ஆள் இருந்து விட்டாச்சே என்கிற கவலைதான் அதிகமாக இருந்தது எங்களுக்கு. வேலை கலைந்து வீட்டிற்கு கிளம்பி வருகிற பொழுது வழியில் மந்தாரகுப்பம் புது பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டாலே குழந்தைகள் இருந்தால் ஏதாவது வாங்கிக்கிட்டு போகணும்னு தோணுற மாதிரி வீட்டில் வளரும் 2 வெள்ளை பூனைகளின் ஞாபகம் வந்துவிடுகிறது. வழக்கமாக வாங்குகிற கடையில் வண்டியை நிறுத்தி 100 கிராம் நெத்திலி கொடுமா என்றேன். எப்பொழுது வந்தாலும் நெத்திலியை மட்டுமே வாங்குவதால் வாழை சீலா மத்தி கருவாடெல்லாம் இருக்கு என்றார்கள். இல்லம்மா, பூனைக்கு தான் வாங்கிட்டு போறேன். நெத்திலியை கத்திரிக்கோளால் பொடுசா நறுக்கி சுடு

சோத்துல பிசைஞ்சி வச்சோம்னா மிச்சம் மீதி வைக்காம நறுவிசா தின்னுடும். அதனாலதான் நெத்திரி வாங்குறேன், மற்ற கருவாடெல்லாம் திங்காதம்மா என்றேன். அதுங்களுக்கு எப்படித்தான் அந்த வாசனை தெரியுமோ தெரியாது. வண்டியை நிறுத்துவதற்குள்ளாகவே இறங்க விடாமல் மியாவ் மியாவ் என்று வண்டியில் தாவுவதும் சுத்தி வருவதுமாக இருந்து கொண்டிருக்கும். என்னைக்காவது மறந்து போய் எதுவும் வாங்காம வந்துட்டோம்னா அவ்வளவுதான், ஏதோ வாங்கிட்டு தான் வந்திருக்கோம்னு காலையே சுத்தி சுத்தி வந்து பிரிகட்டி அடிச்சிடுங்க. அதுக்காகவே ஏதாவது வாங்கிட்டு வந்தே ஆகணுங்கிற நிர்பந்தம் இருந்துகிட்டு இருக்கோம். வண்டி சத்தம் கேட்டாலே குட்டி பூனையும் தாய் பூனையும் இரண்டுமே எங்கிருந்தாலும் ஓடி வந்துவிடும். ஹாரன் சத்தம் கொடுத்து கொண்டேதான் வந்தேன், இருந்தும் இரண்டுமே வரவில்லை. வண்டியை தாழ்வாரத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தேன், அப்பொழுதும் அவைகள் வரவில்லை. எடுத்து வந்தவைகளை வைத்துவிட்டு எங்கே இரண்டு வெள்ளைகளையும் காணோம், முட்டை அடை ஊத்தி வச்சேன் தின்னுதுவோ, தோட்டத்தில் தான் எங்கேயாவது இருக்கும் என்றாள் அம்மா. அப்பொழுது ஒரு ஃபோன் வந்தது. எடுத்து பேசியபடி வராந்தாவிலேயே இருந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரிய புனை வந்தது. எப்பவும் இருக்கிற சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது. நான் நிற்பதனை பார்த்தபடியே ஒரு ஓரமாய் போய் படுத்து கொண்டது. ஃபோன் பேசியபடியே அதனையும் கவனித்தபடி இருந்தேன். என்னப்பா பேச்சியே காணோம், ஏதாவது வேலையா இருக்கியா என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போத்தான் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் ஃபோன் வந்தது, நாங்கள் வளர்க்குற பூனை நான் பேசி முடிக்கிட்டோம்னு காத்துக்கிட்டு இருக்கு எங்கிட்ட வம்பு பண்ணுறதுக்கு என்றேன். என்னப்பா சொல்கிற, பூனை நீ பேசி முடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா, ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் சார், நம்பலையா, இந்நேரம் என் மேலே தாவி ஏறி ஒரு வழி பண்ணி வச்சிடும். அப்படி இருக்கிறது தான் இன்னைக்கு ஏனோ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே படுத்துருக்கு. உங்கள்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே அதையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா, என் வீட்லேயும் ஒரு பூனை இருக்குப்பா, எப்போவாவது வரும், அதுக்கு மிக்சர் வாங்கி வந்துப்பேன், திங்கும், பால் ஊற்றி வைப்பேன், குடிச்சிட்டு போயிடும். போயிடும்னா வீட்டில் வளர்க்குற பூனை இல்லையா சார் அது என்றேன். இல்லைப்பா, அது யார் வீட்டு பூனையே தெரியாது. ஒரு நாள் வந்து வாசலில் படுத்திருந்தது, பால் வச்சேன், என்னை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே குடிச்சுது. அப்புறம் ரெண்டு மூணு நாள் வரவே இல்லை, திடீர்னு ஒரு நாள் வந்தது. அப்படியே வரவும் போகவுமா இருந்துக்கிட்டு இருந்து நல்லா பழகிடுச்சுப்பா, இப்பெல்லாம் கூடவே வந்து படுத்துக்குது. உங்களுக்கு அப்படி, எங்கள் பூனை குட்டியிலிருந்து வீட்டிலேயே வளர்ந்தது சார். பிறந்து 15-20 நாளையான குட்டி. எலி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு எங்கள் சின்னம்மா வீட்டிலேருந்து தூக்கிக்கிட்டு வந்து வளர்க்குறான். இப்போ அது பண்ணுற தொல்லைக்கு எலிங்களே தேவலாம்னு ஆயிடுச்சா என்று சிரித்தபடி கேட்டார். நானும் சிரித்து கொண்டே, தொல்லை தான் இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். நானும் அப்பாவும் பொழுதுக்கும் வெளியே இருந்துட்டு ராத்திரி தான் வருவோம், என் அம்மாவுக்கு அதுங்க தான் துணை என்றேன். ஆமாம்ப்பா, பூனையெல்லாம் வளர்த்துட்டோம்னா நமக்கு அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவ்வளவு பாசமாக இருக்கும். சரிப்பா, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம், நீ அதை பாரு, நாம் அப்புறம் பேசுவோம் என்று ஃபோனை வைத்தார். உள்ளே வந்தேன். என் பின்னாடியே உள்ளே வந்து பேசாமல் போய் ஒரு மூலையில் படுத்து கொண்டது. எங்கடா உன் பிள்ளைய காணோம், நீ மட்டும் இருக்க என்றபடி அருகில் சென்று அதன் மீது கை வைத்து தடவி கொடுத்தேன். நேரத்தை பார்த்தேன், மணி 9 நெருங்கி கொண்டிருந்தது. அம்மா எங்க குட்டிய காணோம், மணி 9 போகுது, வெளியே போனது இன்னுமா வராம இருக்கும் என்றேன். அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும் என்றாள் அம்மா. நேரம் ஆகி கொண்டே போனது, குட்டி புனை வரவில்லை. வீட்டில் எங்கேயாவது தூங்கி கொண்டிருக்கிறதா, இந்த நேரத்துக்கெல்லாம் தூங்காதே, பொழுதுக்கும் வெளியே சுத்தினது அசதியில வந்து படுத்துவிடும். நேரம் 9, எங்கேயோ வெளியே சென்றிருந்த அப்பாவும் வீட்டினுள் நுழைந்தவுடன் பெரிய பூனை மட்டும் தனியாக படுத்திருந்ததனை பார்த்தார். எங்கடா குட்டியை காணோம் என்றார். தெரியலப்பா, நானும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், அம்மா கிட்ட கேட்டால் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு சொல்லுது என்றேன். எங்கடா போச்சு, தோட்டத்தில் பாரு என்றார். நாங்கள் தேடுவதனை பார்த்து எங்கேயாச்சும் படுத்திருக்கோம், வரும் என்றால் அம்மா. நாங்கள் வீட்டில் இல்லாத போது பொழுதுக்கும் இருந்து அம்மாதானே அதனை பார்த்து கொள்கிறார்கள், அதனால் எப்போது வரும் போகும் என்று அவர்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். எங்கேயாச்சும்னா வீட்டுக்குள்ளேவா இல்லை வெளியில எங்கேயாவதா என்றார் அப்பா அம்மாவிடம். வீட்டுக்குள்ளே இருந்தாவா, உங்கள் குரல் கேட்டு இன்னமும் வராமல் இருக்கு, வெளியில தான் எங்கேயாவது படுத்து தூங்கியிருக்கோம், அது முழிச்சுக்கிறப்ப வந்துடும் என்றால் அம்மா. என்னடா அம்மா இப்படி சொல்லுது, தோட்டத்தில் போய் நின்று கூப்பிட்டு பாருடா என்றார் அப்பா. தோட்டத்தில் எங்கப்பா இந்த நேரத்தில் போகிறது, ஒரே இருட்டாக இருக்கு, அம்மா சொல்கிற மாதிரி எங்கேயாவது படுத்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் என்றேன். ஆனால் அப்பா, அதுக்கு இல்லைடா, பெரிய பூனை ரொம்ப சோகமாக வந்து படுத்திருக்கிற மாதிரி தெரியுது, அதை பார்த்தா கண் கலங்குற மாதிரியே இருக்கு, என் மூஞ்சிய பார்க்குது பாருடா என்றார் அப்பா. பூனை கலங்குவது போல் இருப்பதாக சொன்னவுடன் அம்மாவும் பூனையை பார்த்தார்கள். என்னது பூனை கலங்குதா,
நீ எப்பவுமே வித்தியாசமாத்தான் சொல்வே, பூனை அழுவுறதா நான் இப்பத்தான் கேள்விப்படுறேன் என்று அப்பா சொன்ன

0: அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக தாய் பூனை படுத்திருக்கும் இடத்தில் சென்று அதன் முகத்தை பார்த்தேன். ஆமா, எதுவும் சாப்பிடாமல் கலங்குவது போல் அமைதியாக அப்பா சொன்னபடிதான் பெரிய பூனை படுத்திருந்தது. சற்றென்று அம்மா எழுந்து அதனிடம் வந்து மேல் கை வைத்து தடவி கொடுத்தாள். சத்தம் வராததாய் தொண்டை குழிக்குள் இருக்கும்படியாக என்று அதன் குரல் மெதுவாக வந்தது. எங்கள் மூவருக்கும் அப்பொழுதுதான் விபரீதம் புரிந்தது. தன் குட்டி சாப்பிடுகிறது என்றாலே பெரிய பூனை ஒதுங்கி அது சாப்பிட்டு முடிக்கும் வரை பார்த்து கொண்டு படுத்திருக்கும். அதன் குட்டி இல்லாததினால் அது எதையுமே தொடாமல் பார்த்தபடி படுத்திருக்கவும் தான் எல்லோருக்குமே சிறிது சந்தேகம் வரத் துவங்கியது. அப்பா தோட்டத்து பக்கம் சென்று கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டாலே இரண்டும் எங்கிருந்தாலும் துள்ளி குதித்து ஓடி வரும். பக்கத்திலேயே படுத்திருக்கிற பெரிய பூனை எழுந்திருக்க கூட இல்லை. வாளை மட்டும் ஆட்டியது, தலை நிமிரவில்லை. படுத்த வாக்கிலேயே கண்களை சுழட்டி பார்த்தது. தெரு பக்கம், தோட்டத்து பக்கம் என்று இரண்டு பக்கமும் சென்று கூப்பிட்டு பார்த்தார். காணோம். மூன்று பேருமே சென்று மாறி மாறி கூப்பிட்டு பார்த்தோம். குட்டி வரவில்லை. தெருவெங்கும் நாய்களின் கூட்டம். ஒன்று இரண்டாக வராது, பண்ணை பண்ணையாக ஐந்தாறு சேர்ந்துதான் வரும். குட்டி பூனை வெளியே சென்றால் அவ்வளவுதான், வாயிலே அப்பிக்கிட்டு போய்விடும். பூனைகள் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இரண்டு காதோரமும் கருப்பு திட்டு பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். தயிர் சாதம் விரும்பி சாப்பிடும். இரண்டையும் பார்க்கிறவர்கள் ஐ எப்படி இருக்கு பாரு வெள்ளுவிளேர்னு என்பார்கள். கந்திஷ்டி எங்களுக்கு சுத்தும் போது அந்த இரண்டுக்கும் சேர்த்துதான் சுத்துவார்கள் அம்மா. இரண்டும் என்ன சாப்பிடுகிறது என்று கேட்டு கேட்டு அவைகளை பார்த்து கொள்வதே பெரிய வேலையாக இருந்தது எங்களுக்கு. பெரிய பூனையை உற்று பார்த்த பொழுது அதன் முடி சிலுப்பி கொண்டிருப்பது தெரிந்தது. எங்கேயாவது சண்டை போட்டுதா, காயம்பட்டிருக்குமா என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அதனை கவனித்து பார்த்தோம். வெளியிலே நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டது. நான் தெரு பக்கம் போய் பார்த்தோம், ஒன்றும் காணோம் என்று அம்மா சொன்னார்கள். நான் மெயின் ரோட்டிலிருந்து உள் சாலைக்குள் திரும்பும் போது எங்கள் தோட்டத்திலிருந்து ஐந்தாறு நாய்கள் கம்பீரமாக போய் கொண்டிருந்ததனை பார்த்த ஞாபகம் அப்பொழுதுதான் எனக்கு வந்தது. அவசர அவசரமாக டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் தோட்டத்திற்கு சென்றேன். சென்று பார்த்துவிட்டு வந்து அப்பாவை மட்டும் அழைத்து கொண்டு அம்மா பார்க்க வேண்டாம் என்பதற்காக நீ வராதே உள்ளே போ என்று சொல்லி நான்கைந்து நாய்களாக சேர்ந்து கடித்து குதறி போட்டிருந்த குட்டி பூனையை புதைப்பதற்காக கடப்பாறை மண்வெட்டியுடன் தோட்டத்திற்கு சென்றேன்.
1: இதுவரை சுழற்சி சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 மணி வரை நகர்புலா நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும்

0: களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500க்கும் மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களைத் தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள இராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ளநீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணைக்கு அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச

0: மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை அதனுடைய பாதிப்புகள் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் வந்து பார்க்கக்கூடியது வந்து புகையிலை பாதிப்புகளை எப்படி நாம் சரி செய்வது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ இந்த சிகிச்சையின் வரும்பொழுது என்ன விதமான புகையிலையை பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு நாட்கள் அந்த புகையிலையை பயன்படுத்துகிறார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை முறை அதை புகையிலையை பயன்படுத்துகிறார்கள் என்றதை பொறுத்து தான் சிகிச்சை முறைகள் மாறுபடும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முறைகளுக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஏற்றவாறு இந்த சிகிச்சை முறைகள் வந்து மாறும். அதனாலதான் இது வந்து கஸ்டம் டெய்லர் மேடுன்னு சொல்லுவோம் மெடிக்கலா. ஏன்னா உங்களை மாதிரியே வந்து இன்னொருத்தவர் வந்து புகைப்பிடிச்சிட்டு இருப்பாரு,

0: அவருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறுதுன்னு கேட்கிறப்போ உங்களுடைய கால சூழ்நிலை, குடும்ப சூழல், சமுதாயம் போன்ற விஷயங்களை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கான சிகிச்சை முறையும் கண்டிப்பா மாறும். கவுன்சிலிங் மாறும், மெடிசன்ஸும் மாறும். ஒரு சில சமயம் உங்களுக்கு மருந்துகளே இல்லாம கவுன்சிலிங் மூலமாகவும் சரி பண்ண முடியும். ஆரம்பகட்ட நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புகையிலை பழக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் சொல்லுவோம். ஒரு புகையிலை பயன்பாட்டிலிருந்து எப்படி வெளிவருவது, அதை நாம எப்படி கையாள்வது, திரும்பவும் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அந்த விட்ராவல் சிம்டம்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வர்றது, இந்த ரிலாப்ஸ் இல்லாம, அதாவது வந்து திரும்பவும் வந்து புகையிலை பழக்கத்திற்குள்ள போகாம எப்படி வந்து உங்களை தற்காத்துக் கொள்வது, இது எல்லாமே இந்த கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். உங்களுடைய குறைகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன மாறுதல்கள், மன அழுத்தங்கள், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் வர்றப்போ உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அதை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு என்ன விதமான மருந்துகள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர், அதாவது டொபாக்கோ செசேஷன் சென்டர், புகையிலை பழக்கம் மீட்பு மையங்கள்னு சொல்லுவோம். புதுச்சேரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 புகையிலை பழக்கம் மீட்பு மையங்கள் வந்து செயல்பட்டு வருது. இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மருத்துவ கல்லூரி, பல் மருத்துவ கல்லூரியில இருக்கு. பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய 9 மருத்துவ கல்லூரிகளையும், 3 பல் மருத்துவ கல்லூரிகளையும், மாஹையில இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவ கல்லூரியிலையும் கூட இருக்கு, காரைக்கால் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியிலையும் இருக்கு. ஸோ இங்க இல்லாம நம்மளுடைய சேதராப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கரிக்கலாம்பாக்கம் சுகாதார நிலையம், நெட்டப்பாக்கம் சுகாதார நிலையம், காலாபேட் சுகாதார நிலையம், லாஸ்பேட் சுகாதார நிலையம், இந்த 6 இடங்கள்லயுமே வந்து இந்த புகையிலை பழக்கம் மீட்பு மையங்கள் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணலாம், நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா, உடனே வந்து இதுல ஏதாவது ஒரு சென்டருக்கு போங்க. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் உங்களை முதல்ல பரிசோதனை பண்ணுவார், கூட கண்டிப்பா ஒருவரை கூட்டி கொண்டு போங்க. ஏன்னா வந்து இந்த பழக்கத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பட்டின்னு சொல்லுவோம், அவங்க தான் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து மேற்பார்வை பார்த்து உங்களை அந்த பழக்கத்துல இருந்து வெளிவரத்துக்கான உதவிகளை செய்து அந்த பழக்கத்திற்கு மீண்டும் போகாமல் உங்களை வந்து தற்காத்து கொண்டு வர்றதுக்கு ஒருவர் கண்டிப்பா வேணும். அது யாரா வேணா இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினர், நண்பர்கள், யார் வேணாலும் இருக்கலாம். சரி, மருத்துவர் உங்களை பரிசோதனை செய்து விட்டார், அடுத்தது என்ன பண்ணுவாரு, உங்களை பரிசோதனை செய்து உங்களுக்கு கேஸ் ஹிஸ்டரி எடுத்த பிறகு உங்களுடைய பயன்பாட்டு பொறுத்து அவர்கள் மருந்துகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தவறாமல் நீங்கள் வந்து மருத்துவரை அவர்கள் சொல்லக்கூடிய இடைவெளியில் வந்து நீங்க திரும்ப திரும்ப வந்து பார்க்கணும், அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களால வர முடியவில்லை அப்படி என்றாலும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு போனீங்கனாலும் அங்க இருக்கவங்க வந்து போன் கன்சல்டிங் மூலமாக கூட உங்களுக்கு பேசுவாங்க, கவுன்சிலிங்ஸ் வந்து தரத்துக்கு வந்து ரெடியா இருக்காங்க. இது இல்லாம இந்த பயன்பாட்டினால் ஏற்பட்ட மற்றைய பாதிப்புகள் உங்க உடல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருத்துவ முறைகளையும் மேற்கொள்ளணும். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் படியாக புகையிலை பழக்கத்தை கைவிடணும். கைவிட முடியாதவர்கள் இந்த மையத்திற்கு வரலாம், மையத்தில் உங்களுக்கு இலவச சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது, எந்த மருத்துவத்திற்கும் நாங்கள் பணம் பெறுவது கிடையாது. ஸோ அதனால அரசாங்கம் உங்களுக்கான மையங்களை திறந்து வைத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புகையிலை பழக்கத்திலிருந்து இன்றே வெளிவாருங்கள், எதிர்காலத்தை நீங்களே தீர்மானியுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார், அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார், அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி, யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார், மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே

0: வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கழட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையலை காணலை. வளையலை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத, எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்குறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அற வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போது அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு, அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்கள பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் AIR ஆப்பிலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலா வர இருக்கும் நகர்தான் மேலூர். தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள மேலூர் ஒரு முக்கிய நகராட்சியாகும். இது மதுரை நகரின் வடக்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த மேலூர் எதை பற்றித்தான் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் பல தகவல்களை பகிர இருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நகர்புலா நிகழ்ச்சியில் மேலூர் என்ற நகரைத்தான் காற்றலையில் கலந்து ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். மதுரை மக்களவை தொகுதிக்குட்பட்டதாகவும் மேலூர் சட்டமன்ற தொகுதியாகவும் விளங்கி வருகிறது. மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியங்கள் இணைந்து மேலூர் சட்டமன்ற தொகுதியாக உள்ளது. இந்த நகரமானது திருச்சி மதுரை பிரதான சாலையில் அமைந்திருக்கிறது. மேலூர் பகுதி விவசாயத்திற்கு வைகை அணை நீர் மற்றும் அப்பகுதியில் உள்ள கண்மாய்கள், குளங்கள் முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்குகிறது.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 8 இடங்களும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவில் 8 இடங்கள், கிளார்க் 2, டிரைவர் 2, என்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 30 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ டிகிரி. வயது வரம்பு 31/8/2026 என்று உள்ளபடி 18 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுது தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரி ncraec.fifrh.res.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். நகர்புலா நிகழ்ச்சியில் மேலூர் என்ற நகரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம்.

மேலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வார்ப்பு இரும்பை கொண்டு தயாரிக்கப்படும் கலப்பைகள் மற்றும் குழுக்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிறது. விவசாயத்திற்கு பெரிதும் துணை புரியும் அடிப்படையான மாடுகளின் உதவியுடன் ஏர் ஓட்டும் கலப்பைகளும் நவீன ரக ஏர் ஓட்டும் இயந்திரங்களுக்கான கலப்பைகளும் இங்கு பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த கலப்பைகள் தயாரிப்பில் மேலூர் முக்கிய பங்கு வகிக்கிறது.

வேலைவாய்ப்பு அறிவிப்பு. தேசிய அனல்மின் நிறுவனத்தில் NTPC நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் பிரிவில் 55 இடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 40 இடங்கள், கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 40 இடங்கள் என மொத்தம் 135 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE BTEC, வயது வரம்பு 18 முதல் 55 வரை. 26/8/2026 அன்று உள்ளபடி வைத்திருக்க வேண்டும்.

தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் carees.ntpc.co.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி, அதாவது நாளையோடு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும்.

நாளையோடு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நகர் உலா நிகழ்ச்சியில் மேலூர் என்ற நகரைத்தான் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். மேலூர் பகுதியில் முக்கிய பொருளாதார ஆதாரமாக முதன்மை தொழிலாகவும் விவசாயம் அமைந்திருக்கிறது. பெரும்பாலான மக்கள் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். நெல் முக்கிய பயிராக பயிரிடப்படுகிறது. இங்குள்ள நிலங்கள் நீர்ப்பாசன வசதியை பொறுத்து நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது. இப்பகுதியில் பன்னீர் கரும்பு உள்ளிட்ட கரும்பு வகைகளும் பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானியங்கள், பருத்தி மற்றும் காய்கறி பயிர்களில் இப்பகுதியில் பயிரிடப்படுகிறது.

0: காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்தது நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் மேலூர் என்ற நகரைத்தான் நாம் ஒளி உலா வந்தோம்.
1: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் பாகோ துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் பேப்பர் மில் மின்பாத்தியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை கந்தன்பேட், கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம் ஒரு பகுதி, பிள்ளையார்குப்பம் ஒரு பகுதி மற்றும் சார்காசிமேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சிக்கிமை சேர்ந்த டேக் ஒன்

0: வீரரும் கிராண்ட் மாஸ்டருமான திரிலோக் சுப்பா தென்கொரியாவின் சுன்சியோ நகரில் நடைபெறவுள்ள உலக டாக்வோண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய சார்பில் பங்கேற்க உள்ளார். இதனுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம். நிதமும் புத்தம் புது தகவல்களை தாங்கி காற்றலையில் உலாவரும் புதுச்சேரி வானொலியில் தகவல் தளம் நிகழ்ச்சிகள். இன்று நாம் காண்டாமிருகம் பற்றிய தகவல்களைத்தான் பகிர இருக்கின்றோம். காண்டாமிருகம் மூக்கு கும்பன், காண்டா விருகம், உச்சி கும்பன், கொந்தளம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. காண்டா என்றால் மிகப்பெரிய என்ற பொருளோடு காண்டாமிருகம் என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. இதை பற்றி தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பகிர இருக்கிறோம்.

காண்டாமிருகங்கள் எளிதில் கோபம் கொண்டு எதிரிகளை கொந்தளிப்புடன் கடுமையாக தாக்கும் குணம் கொண்டதால் இதற்கு கொந்தளம் என்ற பெயரும் உண்டு. நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்குகளை

காண்டாமிருகமும் ஒன்று. தடித்த தோலும் பருத்த உடலையும் கொண்டது. இதன் தோல் 1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை கனமாக இருக்கும். இதன் உடல் எடை 1000 கிலோ முதல் 1800 கிலோ வரை உடல் எடை இருக்கும்.

காண்டாமிருகம் அதிக உடல் எடை கொண்டதாக இருந்தாலும் வேகமாக ஓடக்கூடியது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டது இந்த காண்டாமிருகங்கள். இது தாவர உண்ணி, இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது இந்த காண்டாமிருகங்கள்.

வேவாத வெயிலில வெந்து போறனே, இப்போ வேவாத வெயில்.

0: India at the World Taekwondo Poomsae Championship in Chuncheon, South Korea. The championship is scheduled to take place from 16th to 20th September. Subba will compete in the under 60 male individual Poomsae and team events in the senior category. Prior to his selection, Subba clinched gold medal for the national team at the National Taekwondo Poomsae Championship held in Maharashtra in July 2026. Mr. Subba will soon leave Sikkim to join national camp in Maharashtra and then he will travel to South Korea for the championship. Moinak Chatterjee, Akashwani News, Gangtok.
1: Team India is in firmly control and close to securing a 2-0 test series victory against Sri Lanka on the final day of the second test at Colombo today. India declared their first innings at 503 for 9 and bowled out Sri Lanka for 290, then enforced the follow-on. At the end of day 4, Sri Lanka reached 229 for 6 in their second innings, holding a slender lead of just 16 runs with 4 wickets remaining. India leads the two-match series 1-0 following their 165-run victory in the first test at Goa. Indian bowlers highlighted by spinners Manav Sutar and Saransh Jain alongside pacer Prasidh Krishna have dominated the attack on a helpful Colombo pitch. And now for a look at today's newspapers, it's over to Saira Mushtaba.
2: Thank you, Pramod. All newspapers have headlined the devastating floods in Nepal after a wall of ice, mud and rock collapsed into a Himalayan river at the Nepal-China border near Tibet. The Statesman headlines, devastating flash floods in Nepal, death toll at least 95, over 100 Indians missing. Tribune headlines, 100 dead in Nepal deluge, 133 Indians missing. Times of India reports, 160 killed in deadly Nepal deluge, at least 133 Indians among 844 missing. Another major story covered on the front page of most dailies is the Trump administration pausing all visa appointments worldwide. Hindustan Times says, US pauses immigration visa interviews amid crackdown. While the Asian Age headlines, US pauses visa appointments worldwide. Another story covered in newspapers is Maharashtra Public Service Commission cancelling the recruitment process for Drug Inspector Group B post following an inquiry into alleged malpractices in the screening exam conducted earlier this year. And finally, a story in Times of India says that from Tokyo to London, heat waves send men to work in shorts. Japan's capital led the way, followed by London, as extreme temperatures swept across Europe. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Massive flash flood claims nearly 160 lives in Nepal, over 750 people, including 133 Indians missing. High alert issued in Bihar and Uttar Pradesh following Nepal flood. India sends first tranche of relief materials to Nepal. Prime Minister Narendra Modi to address Khelo India dialogue today through video conferencing. Centre begins targeted release of onions from buffer stocks to ensure adequate availability and check seasonal price rise. US halts all visa appointments globally amid President Donald Trump's immigration crackdown. Meta to pay up to $18 billion to settle claims that its platforms harm children. And in men's cricket, Team India on verge of Test Series win against Sri Lanka in Colombo. And with that, we end the morning news. Have a nice day.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:30. தொடர்கிறது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் காண்டாமிருகம் பற்றிய தகவல்களைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். காண்டாமிருகங்கள் என்று அழைக்கக்கூடிய மூக்கு கொம்பன் இயற்கையில் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் ஜாவா சுமத்ரா தீவுகளில் மட்டுமே இன்று உயிர் வாழ்கிறது. ஆப்பிரிக்கா காண்டாமிருகத்துக்கு இரண்டு கொம்புகள் உண்டு. இந்தியா மற்றும் ஜாவா தீவுகளில் வாழும் காண்டாமிருகங்களுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கிறது. ஆனால் சுமத்ரா தீவுகளில் காணப்படும் காண்டாமிருகங்களுக்கு இரண்டு கொம்புகள் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்க காண்டாமிருகங்களை ஸ்வாகி மொழியில் குவாரு என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பிளாக் ரைனோ என்று அழைக்கப்படும் இரட்டை கொம்பன் ஆப்பிரிக்க விலங்கை குறிக்கும். இவை ஒற்றைப்படை கால் விரல்களை கொண்டு அமைந்திருக்கிறது இந்த காண்டாமிருகங்கள்.

இன்று உயிர் வாழும் காண்டாமிருகங்களை 5 வகையான விலங்குகளை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த வெள்ளை மற்றும் கருப்பு காண்டாமிருகங்கள். இவை இரண்டுக்கும் முதன்மையான வேறுபாடு வாயின் அமைப்பே ஆகும். வெள்ளை காண்டாமிருகங்களுக்கு வாயின் உதடுகள் பறந்து விரிந்து புல் மீய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் கருப்பு காண்டாமிருகத்தின் வாய் சற்று குவிந்து கூராக இருக்கும். சாம்பல் மற்றும் வெளிர்பழுப்பு நிறமுடைய வெள்ளை காண்டாமிருகங்களும் மற்றும் அதே நேரத்தில் காணப்படும் கருப்பு காண்டாமிருகங்களிடையே மூக்கின் மீது இரண்டு கொம்புகள் இருக்கும். ஆனால் இவை இரண்டும் ஒரே வகை ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவை ஆகும்.

காண்டாமிருகங்களில் இரண்டாவது வகையில் இந்திய மூக்கு கொம்பனும் ஜாவாத்தீவு மூக்கு கொம்பனும் ஒற்றை கொம்புள்ள ஆசிய வகை காண்டாமிருகமாகும். மூன்றாவது பிரிவில் சுமத்ரா தீவுகளில் வாழும் காண்டாமிருகங்கள். இவை மிகச்சிறியவை. இதற்கு மூக்கின் மீது இரண்டு கொம்புகள் காணப்படும். இந்த சுமத்ரா

காண்டாமிருகங்கள் மலை உச்சியில் உயரமான இடங்களில் வாழக்கூடியவை. இதற்கு நீண்ட முடிகள் அதிகமாக காணப்படும். அழியும் தருவாயில் இருக்கும் விலங்குகளின் பட்டியலில் இந்த காண்டாமிருகங்களும் உண்டு. சுமத்ரா தீவுகளில் உள்ள காண்டாமிருகங்கள் மொத்தம் 275 மட்டுமே இன்று உயிருள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்திய காண்டாமிருகங்களில் கிட்டத்தட்ட 4000 என்ற எண்ணிக்கையில், ஆப்பிரிக்க காண்டாமிருகங்கள் 9000 என்ற எண்ணிக்கையிலும் வசிப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

தகவல் தலைமை நிகழ்ச்சிகள் காண்டா மிருகங்களை பற்றித்தான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய காண்டா மிருகங்கள் இந்தியாவின் வடக்கு பகுதியிலும் நேபாளத்திலும் பூட்டானின் சில பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது இமயமலை அடிவாரத்தில் புல்வெளிகள் அடுத்துள்ள காடுகளிலும் வாழ்கிறது. ஆண் காண்டா மிருகங்கள் 2200 கிலோ முதல் 3000 கிலோ வரை இருக்கும். பெண் காண்டா மிருகங்கள் 1600 கிலோ எடை கொண்டதாக காணப்படுகிறது. இதன் கொம்புகள் கொரட்டின் என்றழைக்கப்படும் நகமியம் என்ற பொருளால் ஆனது.

காண்டாமிருகங்களின் குட்டிகள் பிறந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகே அதன் கொம்புகள் வெளிப்படுகிறது. இதன் கொம்புகள் 25 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். கூர்மையான மோப்பத்திறனும் கேட்கும் திறனும் கொண்டது காண்டாமிருகங்கள். ஆனால் இதன் பார்வை திறன் மட்டும் மிகவும் குறைவு. இவை பெருமளவும் தனித்து வாழும் திறன் கொண்டது. இவை புல், இலைகள், பழங்கள் மற்றும் நீர்ச்செடிகளை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் காண்டா மிருகங்கள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். காண்டா மிருகங்களின் கர்ப்பகாலம் 15 முதல் 16 வாரங்கள் வரை நீடிக்கிறது. பிறகு குட்டியை இணைகிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் காண்டா மிருகங்களின் எண்ணிக்கை 100க்கும் குறைவாகவே காணப்பட்டது. இதை மீட்டெடுக்க அரசு வனத்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தற்பொழுது 4000 என்ற எண்ணிக்கையில் காண்டா மிருகங்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது.

தகவல் தலைமை கோஷையில் இதுவரை காண்டா மிருகங்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ காஞ்சி நாயிகே, அண்ணாசுவாமி சாஸ்திரி கிருதி, அசாவேரி ராகம், ரூபக தாளம்.

நேரம் 9:31 30 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோழி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். இந்த உரையாடல் நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு இந்தியாவின் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு சூழல் குறித்த தொடர் உரையாடலில் அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் இடம்பெறுவதையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள வழித்தடங்களை 4 வழி சாலையாக மாற்றும் நடவடிக்கையை இந்திய ரயில்வே மேற்கொண்டு வருவதாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டேரஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் டுஜெரிக், அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு அளித்து வருவதுடன் அவசர உதவிகளையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 133 இந்தியர்கள் உட்பட 750க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் அவசர உதவிக்கு 9779851316807 மற்றும் 9779701705000 என்ற எண்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. போதுமான அளவு வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவகால விலை உயர்வை தடுக்கவும் மத்திய அரசு தனது கையிருப்பில் இருந்து வெங்காயத்தை திட்டமிட்டு மற்றும் இலக்கு நிர்ணயித்த முறையில் வெளியிட தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக அரச கட்டளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை படத்துடன் பதிவிடுங்கள். கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்ட நேயர் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ் இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெனாவட்டு படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர், திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்று 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாசம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேட்டபலம் குமார்.

மலர்வது எனக்காக அன்னை மழியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக

உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: தீபமும் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: நேரம் இப்போது 10:24. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை அந்தோனிராஜ்

நேரம் 10:29 50 நொடி. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமுண்டி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல்வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன்.

நேரம் 10:41:50. கேட்டாலே இணைக்கும் முகநூல் படி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக மீரா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம். தலைப்பு: கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை என்று நேரலையில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் வித்யா. கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை என்ற தலைப்பில் இன்றைய நேர் நேரம் இடம்பெறுகிறது. நேரம் 10:53. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக கண்ணீர் ஆதாபடத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் நெல்லை பாரதி.

நேரமின்மை காரணமாக கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் பல நேயர்களுக்கு பாடல்கள் வழங்க இயலவில்லை. அவர்களுக்காக பொதுவான ஒரு பாடல் கடலூர் துறைமுகம் சுரேஷ், குழமங்குண்டான் ராமகிருஷ்ணன், நன்னிலம் நாராயணன், நாகை பாபு சத்யா, மந்திரமூர்த்தி, வீரவநல்லூர் கருணாநிதி மற்றும் திருவார்கூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணை, சூரியமூர்த்தி மற்றும் நவீன் சுந்தர் இவர்களுக்கான பாடலை வழங்கவில்லை. மற்றொரு அவர்களுக்காக ஒரு பொதுவான பாடலை வழங்குகிறோம்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். இந்த உரையாடல் நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு இந்தியாவின் இளைஞர் மற்றும் விளையாட்டு சூழல் குறித்த தொடர் உரையாடலில் அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் இடம்பெறுவதையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அமரேலி மாவட்டம் தூதலாவில் ஹரிகிருஷ்ணா அறக்கட்டளையால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஹெட்னி ஹேவேலி ஏரியை அமித்ஷா இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தொடர்ந்து தல்ஜேஜில் ட்ரொய்கா ஃபார்மாசிட்டிகல்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள ஆர்வி பட்டேல் ஃபார்மனிவா அவார்ட்ஸ் 2026 நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசரகால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 லாஸ்பேட்டையில் இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்க விழா இன்று மாலை 5:30 மணியளவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்கு உள்ளான நேபாள அரசுக்கு இந்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதற்கு நன்றி தெரிவித்ததை தொடர்ந்து நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் பேப்பர் மில் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை கந்தன்பேட், கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம் ஒரு பகுதி, பிள்ளையார்குப்பம் ஒரு பகுதி மற்றும் சார்காசிமேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:02. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து நீங்கள் பேசலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களுக்கு முன் 0413 என்ற குறியீட்டு எண்களை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள். தேசிய கண்தான 2 வாரங்கள், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கண்தானத்தின் முக்கியத்துவம் மற்றும் கண்களுக்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது தான் முக்கிய நோக்கம். கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து நீங்கள் பேசலாம். நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பல வழிகளை முயற்சிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான நம்முடைய கண்கள் பற்றிய கவனிப்பு குறைவாகவே இருக்கிறது. கண்ணே நம் உலகத்தை காணும் ஜன்னல் என்பதில் ஐயமில்லை. அந்த அரிய பார்வையை நாம் பாதுகாக்க வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகள் மிக முக்கியமானவை. இதில் கண்களை நாம் பாதுகாக்க நாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு நீங்களும் பேசலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல்.

கையில் உள்ள அழுக்குகள் பட்டு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் கண்களை நாம் அடிக்கடி கசக்குவதை தவிர்க்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்களை பரிசோதித்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியமாகும்.

கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, உணவு முறைகளில் நம்ம முக்கியமாக மாற்றம் செய்யணும். வைட்டமின் நிறைந்த உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக கேரட், பப்பாளி, மீன், முட்டை வகைகள், கீரை வகைகள், பசலைக்கீரை, நட்ஸ் வகைகள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின் சி உள்ள சாத்துக்குடி, நெல்லிக்காய், தக்காளி ஆகியவை கண்களுக்கு நலன் பயக்கவே ஆகும். போதுமான

நேர்களே, தொலைபேசி இணைப்பில் பழுது ஏற்பட்டுள்ளதால் நேயர் நேரம் நிகழ்ச்சிக்கு பதிலாக திரையிசை கேட்கலாம். திரையிசையில்

நேர்லி மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 11:25, 3:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் திரை இசையில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரையிசையில் அடுத்து வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 11:41 42 திரையிசையில் அடுத்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடிய பாடல் கேட்கலாம். தென்றலே என்னை தொடுபடத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2வது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே. செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர்

பி சரவணன் அவர்கள் பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களை.

0: இல்லை. எவனோ ஒருவன் முட்டாள்தனமாக உன்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்துவிட்டானோ, உடனே அவனை ஏற்றுக்கொள். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. எல்லா பெண்களும் கல்யாணம் செய்துதான் தீர வேண்டும். கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுப்போட வேண்டியதுதான் தலைவிதி. குழந்தைகளோ ஒரே தொல்லை பிடித்த பார சுமைதான். எல்லோரையும் போன்ற மனித பிறவிதானே நீயும் என்று கூறினார் அவளது தந்தை. இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவளது கண் முன்னால் ஏதோ ஒரு தப்பிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரே ஒரு மார்க்கம்தான் தோன்றுவது போலவும், அந்த பாதையே அவள் முன்னால் இருண்டு வெறிச்சோடி கட்டாந்தரையாக நீண்டு கிடப்பது போலவும் தோன்றியதுண்டு. அந்த தவிர்க்க முடியாத நெடு வழியில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் அவளது இதயத்தில் ஒரு குருட்டு அமைதியை உண்டாக்கியது. இன்று அதுபோலவே இருந்தது அவளுக்கு. தனக்கு வரப்போகும் புதிய துயரத்தை அவள் உணர முனைந்த போது, தனக்குத்தானே யாரோ ஒரு இனந்தெரியாத நபருக்கு சொல்வது போல பேசிக்கொண்டாள். வருவதை ஏற்றுக்கொள். இந்த எண்ணம் அவளது இதய வேதனையை சமாதானப்படுத்தியது. அவளது இதயத்துக்குள்ளே தந்தி நாதம் போல் ஒலி எழுப்பியது. ஆனால் அவளது மனத்தின் அதல பாதாளத்திலே மங்கிய எனினும் இடை நீங்காத நம்பிக்கை ஒன்றை அவள் வளர்த்து வந்தாள். எந்த சக்தியும் தன்னிடமிருந்து சகலவற்றையும் பறித்து சென்றுவிட முடியாது. நிச்சயம் ஏதாவது மிஞ்சவே செய்யும் என்பதே அந்த நம்பிக்கை. ஒரு நாள் அதிகாலையில் பாவலும் அந்திரேயும் வேலைக்காக புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் மரியா கோர்சனவா ஜன்னல் கதவை தட்டியவாறு சத்தமிட்டாள். அவர்கள் இசாயை குன்றுவிட்டார்கள், வா போய் பார்க்கலாம். தாய் திடுக்கிட்டாள். அவளது மனத்தில் கொலைக்காரனின் பெயர் மின்னி பளிச்சிட்டு மறைந்தது. யார் கொலை செய்தது என்று கேட்டுக்கொண்டே ஒரு போர்வையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள் தாய். கொன்றவன் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து ஒட்பாரி வைக்கவில்லை, கொன்று தள்ளிவிட்டு ஓடிப்போய்விட்டான். அவர்கள் இருவரும் தெருவழியை போய்க் கொண்டிருக்கும் போது மரியா மீண்டும் தொடர்ந்து பேசினாள். இனிமேல் அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் தேடி அலசி பார்த்து கொன்றவனை கண்டுபிடிக்க முனைவார்கள். உன்னுடைய ஆட்கள் நேற்றிரவு வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல காலத்துக்கு தான், அதற்கு நானே சாட்சி. நான் இரவு நடுநிசிக்கு பிறகு வீட்டுக்கு வந்தேன். அப்போது உன் வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தேன். நீங்கள் அனைவரும் மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தீர்கள். நீ என்ன சொல்கிறாய் மரியா? அவர்களை எப்படி சந்தேகிக்க முடியும் என்று பயத்தால் வெலவெலத்து போய் கேட்டாள் தாய். பின்ன யார்தான் கொன்றிருப்பார்கள்? எல்லாம் உன் சகாக்களோடு என்று தீர்மானமாக சொன்னாள் மரியா. அவன் உங்களை வேவு பார்த்து திரிந்தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே. தாய் திடுக்கிட்டு நின்றாள். அவள் தொண்டை அடைத்தது. தன் நெஞ்சை ஒரு கையினால் அழுத்தி பிடித்து கொண்டாள். அதனால் என்ன? வீணாக பயப்படாதே. அவனுக்கு இந்த கதி கிடைத்தது ரொம்ப சரி. சீக்கிரம் வா, இல்லையென்றால் அவர்கள் உடலை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்றாள் மரியா. நிக்கலாய் வெசோ ஷிகோவை பற்றிய சந்தேகம் தாயினது கால்களை பின்னுக்கு இழுத்து நிறுத்துவது போல் தோன்றியது. அவன் இவ்வளவு தூரத்திற்கு போய்விட்டானா என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் தாய். தொழிற்சாலை மதில் சுவர்களுக்கு பக்கத்தில் சமீபத்தில்தான் எரிந்து சாம்பலாய் போய் மூளியாய் நின்ற ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே கூட்டமாக ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தேனீக்களைப் போல இறைந்து கொண்டும் எரிந்து கருகிப்போன மரக்கட்டைகளின் மீது ஏறி நடந்து கொண்டும் சென்றார்கள். சாம்பல் குவியலை கிளறிக்கொண்டும் ஜனங்கள் மொய்த்தனர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? பத்ரி படத்துல நடித்து ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த பூமிகா மற்றும் மோனல் ஆகியோர் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையான வரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில் இன்னைக்கு நாம 2001 ஆம் ஆண்டு தமிழில் அறிமுகமான

0: ரச்சனா சாவ்லா என்று அழைக்கப்படும் பூமிகா அவர்கள் 1978 ஆகஸ்ட் மாதம் 21 டெல்லியில பிறந்தாங்க. பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்த இவர் பிறந்தது படித்தது எல்லாமே டெல்லியில தான். இவருடன் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரர் ஆவர். 1997 மும்பை வந்த இவர் விளம்பரங்களிலும் மியூசிக் வீடியோ ஆல்பம் மூலம் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. இவர் முதல்ல தெலுங்கு திரையுலகில் யுவகுடு என்ற படம் மூலமாக அறிமுகமானாங்க. 2001 இயக்குனர் பி ஏ அருண் பிரசாத் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பத்ரி படம் மூலம் தமிழ் திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க பூமிகா. இந்த படத்துல ஜானகி கேரக்டர்ல நாயகனை மிகவும் நேசிக்கும் பெண்ணாக, அவனுக்காக தன்னால் இயன்றதை செய்பவளாக, அன்பால் தன்னவனை இழுத்து செல்லும் கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பூமிகா. காதல் கொண்ட மங்கையின் அனைத்து உணர்வுகளையும் இவருடைய நடிப்பில் ரசிகர்களால காண முடியும். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, பாடலை சொல்லாமல் இருக்க முடியுமா? பலருடைய ஃபேவரட் அல்லவா? இப்ப உங்களுக்காக பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
1: படிப்புனால உன் எதிர்காலம் நல்லா இருக்குமே தவிர அவருக்கு இல்ல. ஏன் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல பத்ரி? உன்னால உங்க அப்பா என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்காரா? சந்தோஷமா இருக்க வேணா, நிம்மதியாவது இருந்திருக்காரா? தினம் உன்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உன்னை பார்த்து பயப்படுறப்போ பாச எப்படி வரும்? நீ செய்யற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் ஆதரவா இருந்த வரைக்கும் உனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ வெளியில வந்த உடனே உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? என்னோட பையன் இவன் சொல்லி உன் அப்பாவால பெருமைப்பட முடியல. இனிமேலாவது அவரை பெருமைப்படுத்துற மாதிரி நீ ஏன் நடந்துக்க கூடாது? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இது வரைக்கும் போனது போகட்டும். எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக மாறுவியா?
0: மனதிற்குள் காதல் என்ற உணர்வு வந்துவிட்டாலே அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவைப்படாது. இதை நான் சொல்லவில்லை, இங்கிருவர் சொல்கின்றார்கள். கேட்போமா இவர்கள் காதலை எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்கள் என்று?

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை பூமிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, போஜ்புரி, பஞ்சாபி, கன்னடா, மலையாளம் மொழிகள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க நடிகை பூமிகா. பத்ரி, ரோஜா கூட்டம், சில்லுன்னு ஒரு காதல், சித்திரையில் நிலாச்சோறு, களவாடிய பொழுதுகள், யூடர்ன், கொலையுதிர் காலம், கண்ணை நம்பாதே, பிரதர், ஸ்கூல் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2002 சசி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் ரோஜா கூட்டம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க மனோவாக இந்த படத்துல. தாயின் செயல்களால நாயகன் வசம் தஞ்சமடையும் மனு நம்பியவன் கைவிட இறுதியில் தன்னை விரும்பியவன் வசம் செல்லும் கேரக்டர்ல அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பூமிகா. ரோஜா கூட்டம் படத்துல வரும் பாடல்கள் அனைத்தும் இன்றும் ரசிகர்களால கண்டாடப்படுபவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: லெட்டர் ஸ்ரீராம் கிட்ட இருந்து தானே?
2: எஸ்.
1: உள்ள எனக்கு லெட்டர் இருக்கா?
0: களவாடி சென்று விட்டாள் அவள். ஏனோ கோபம் கொள்ளாமல் ரசிக்க தொடங்கிவிட்டான் இவன். அவனுடைய ரசனை உங்களுக்கு பாடலாக வருகின்றது ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: சந்திக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் உள்ள வேறுபாடுகளை மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்புல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பூமிகா. இந்த படத்துல முதல்ல இவரிடம் குந்தவை கேரக்டருக்கு கேட்டதாகவும், இவர் ஐஷு கதாபாத்திரம் தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும், அதில் நடிக்க விரும்புவதாகவும் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களிடம் கேட்டு நடித்ததாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை பூமிகா. முன்பேவா பாடலும் மச்சக்காரி பாடலும் ஐஷு ரோலில் உள்ள இவருடைய வேறுபாட்டை அழகாக சொல்லும். இப்படி அழகாக தன்னுடைய நடிப்பால ஐஷு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க நடிகை பூமிகா. இப்பொழுது உங்களுக்காக நம்மளால மறக்க முடியாத ஒரு காட்சி தான் வருது, ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து.
1: இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு லேசா டவுட் வந்துருச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா என் மொபைல் எடுத்துக்குவாங்க, வீட்டுல இருக்கிற எல்லா போனும் கட் ஆயிடும். அப்படி எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? ஒரு சீக்ரெட் நம்பர் வேண்டாம்.
0: நான் நானாக இருந்த காலம் போய் இன்று நான் நீயாக மாறிவிட்டேன் என்று சொல்கின்றாள் இங்குருத்தி. இந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது காதல் கொண்ட மங்கையின் உணர்வுகளை சுமந்து கொண்டு உங்களுக்காக.

0: நேயர்களுக்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை பூமிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவதுல வல்லவர் நடிகை பூமிகா. சித்திரையில் நிலாச்சோறு படத்துல குழந்தை மனநிலையில் உள்ள பெண்ணாக தோன்றி இருப்பாங்க. யூடன் படத்துல மாயாவாக தன்னுடைய நடிப்பால மிரட்டி இருப்பாங்க. ஒரு தாயாக கணவனின் செயல்களையும் அவன் செய்த தப்பையும் கேள்வி கேட்டு தண்டனையும் கொடுத்திருப்பாங்க. கொலையதிர்காலம் திரைப்படத்துல வேறு வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பூமிகா. கண்ணை நம்பாதே திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல்ல இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. பிரதர் திரைப்படத்துல ஹீரோவுடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. 2025 வெளியான ஸ்கூல் படமே தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: பசிக்குது, பசிக்குது, காசு கொடு, பசிக்குது, பசிக்குது, காசு கொடு.
2: அஞ்சு தடவை சாம்பார் ஊத்தியாச்சு, நீ எத்தனை தடவை கேப்ப?
1: காசு கொடுக்க மாட்டியா? பசிக்குது.
0: இயற்கையாக நிகழும் நிகழ்வை நம்மால் தடுக்க முடியுமா? அதையும் தடுக்க முயற்சிக்கின்றார்கள் இவ்விருவரும். ஒருவரின் மேல் ஒருவர் கொண்டுள்ள காதல் உங்களுக்கு இப்பொழுது பாடலாக வருகின்றது.

0: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்கள் செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மோனல் அவர்கள் 1981 ஜனவரி மாதம் 26 டெல்லியில பிறந்தாங்க. நடிகை சிம்ரன் அவர்களுடைய தங்கையான இவர் பள்ளி கல்விய டெல்லியிலும் கல்லூரி கல்விய மும்பையிலும் கற்றார். மாடலிங் துறையில வலம் வந்த இவர் முதல்ல பத்ரி படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனா முதல்ல இவருடைய நடிப்பில் வெளியான படம் பார்வை ஒன்றே போதுமே. இவர் கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பத்ரி படத்துல மமத்தியாக கல்லூரி செல்லும் பணக்கார பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. நாயகனுடைய செயல்களை உண்மை என்று நம்பி காதலிக்க அவன் தன்னை ஏமாற்றியதை அறிந்து அவனை விட்டு செல்லும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்துல. பத்ரி படத்துல வரும் என்னோட லைலா, ஏஞ்சல் வந்தாலே பாடல்களையும் அதில் வரும் இவரையும் நம்மால் மறக்க முடியுமா? இப்பொழுது உங்களுக்காக பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: எனக்கு இன்டர்நெட் தான் பெரிய விஷயம்.
2: நம்ம எதுக்கு தெரியுமா அங்க போறோம்? ரோஹித் யாரோ ஒரு புது பொண்ணுக்கு ட்ரீட் கொடுக்கறானாம். நாம அங்க போய் நோஸ் கட் பண்ணனும்.
1: டோன்ட் வரி, எதை வேணாலும் கட் பண்ணலாம்.
2: ஈவினிங் ஹாஸ்டல் வெளிய வெயிட் பண்றேன்.
0: உள்ளுக்குள் பொங்கும் உணர்வுகள் பாடலாக வருகின்றது. நாமும் சற்று கேட்போமா?

0: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்திலும் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோனல் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முரளி கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் பார்வை ஒன்றே போதுமே. நீதா கேரக்டர்ல குணால் அவர்களுக்கு ஜோடியாக இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மோனல். நாயகனுடைய நண்பனுக்கும் நாயகனுக்கும் இடையே சிக்கி தவிக்கும் பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஒருவரின் மேல் தோழமையும் மற்றொருவர் மேல் காதலும் கொண்டு வலம் வரும் நீதா நாயகனுடைய நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னவனுக்காக காத்திருக்க முடிவு செய்யறாங்க. உணர்வு பூர்வமான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மோனல். இந்த படத்துல வரும் பாடல்கள் ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் என்றே நாம் சொல்லலாம். உணர்வுகரமான கிளைமாக்ஸின் இப்போ உங்களுக்காக வருது பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்து.
1: நன்றிக்கும் நட்புக்கும் மூணு எழுத்து தானே சொன்னீங்க, ஆனா காதலும் மூணு எழுத்து தானே சொல்ல மறந்துட்டீங்களே வேணும்.
2: காதலும் மூணு எழுத்து தான் எனக்கு நல்லா தெரியும், ஆனா மனோஜ் சூழ்நில
1: என்
2: ஃப்ரெண்டு குணமா எழுந்தானா அவன் சம்மதிச்சானா அன்னைக்கு நான் உன்னை நிச்சயம் தேடி வருவேன். அது வரைக்கும் நீ காத்திருப்பியான்னு எனக்கு தெரியாது.
1: காத்திருப்பேன், சத்தியமா காத்திருப்பேன். என்னைக்கு நீங்க என்ன தேடி வர்றீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். அது வரைக்கும் உங்க பார்வை ஒண்ணு எனக்கு போதும்.
0: ஒன்றை களவாடிய பிறகு அது மறுபடியும் கிடைக்குமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்றுதானே இருக்கும். ஆனால் இது தெரியாமல் இந்த மங்கை திருடப்பட்ட இதயத்தை திருப்பிக் கொடு என்கின்றாள்.

0: நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. பிரியா கதாபாத்திரத்துல நடிகை மோனல், சார்லி சாப்ளின் திரைப்படத்துல திலோத்தமா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. லவ்லி திரைப்படத்துல மதுபாலா என்கின்ற கதாபாத்திரத்துல நாயகியுடைய பெரியம்மா மகளாக நடிச்சிருப்பாங்க. பேசாத கண்ணும் பேசுமே திரைப்படத்துல நடிகர் குணால் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பாங்க. இவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்ல 2005 வெளியான படம் ஆதிக்கம். இப்ப உங்களுக்காக இவர் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையே, வருத்தப்படுங்க. நீயும் இருக்கிய எனக்கு அண்ணன். 4 கோட்டடிச்சு என் கூட படிச்சுக்கிட்டு என்ன ஃபீல் பண்றியா? அவர் கால தட்டி விட்டா உருப்பிடுவ நினைச்சியா? வேணா அவர் கால தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பாக்கலாம். நான்சென்ஸ்
2: சார், அத கொஞ்சம் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புறீங்களா?
3: சரிங்க, மிச்ச வைக்காம சாப்பிடுனா.
4: சரிங்க,
3: எதுக்கு நின்னு நீட்டிக்கிட்டு மடக்கி வைங்க. வரணுங்க வரணுங்க சார்.
2: வாங்க
3: வரணுங்க அம்மா.
5: ஏ திடீர்னு ஏன் அப்படி கோவப்பட்ட?
1: பின்ன கிண்டல் பண்றதுக்கு ஒரு வியவஸ்தை வேணும்.
5: உன் ஆளோட அண்ணங்கிறதுனாலதான் அப்படி பேசுனீ.
0: யாருக்கும் தெரியாமல் எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாலும் அது பெரிதாக தெரியாது. ஆனால் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கே அது தெரியவில்லை என்றால் அந்த நிலையை எவ்வாறு சொல்வது? நேசம் வந்துவிட்டால் நிலை மாறி போவது இயல்புதானே. இவர்களும் இதில் விதிவிலக்கல்ல. தடுமாறி நிற்கும் இருவரின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது உங்களுக்காக.

காலங்கள் சூழ்நிலைகள் என்று எது வேண்டுமானாலும் மாறி போகலாம். மனதில் துணிவும் உழைப்பும் நம்பிக்கையுடன் என்றும் மாறாது செயல்பட்டால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக குமுதம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குழுவினரோடு சேர்ந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நிலையத்து நேரம் சரியாக 2:30:32. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிச்சய தாம்பூலம் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குழுவினரோடு சேர்ந்து பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: குடும்பம், பாசம், அன்பு, தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து

நினைவூட்டுகிற நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளுவர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வஉ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து

நிலையத்தின் நேரம் சரியாக 2:40:45. காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் என்றும் இனிவ நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், P. லீலா.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவசாய திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

5:30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில்

0: அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றி. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், உலகுடா, குமரி கடற்கரை.
1: நமஸ்கார். आकाशवाणी समाचार के साथ मैं मुकेश कुमार बल. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि सरकार 21वीं सदी के भारत के लिए आधुनिक खेल व्यवस्था तैयार करने को पूरी तरह प्रतिबद्ध है. आज वीडियो कॉन्फ्रेंस के माध्यम से खेलो इंडिया संवाद कार्यक्रम को संबोधित करते हुए उन्होंने कहा कि खेल विश्वविद्यालयों से लेकर आधुनिक प्रशिक्षण केंद्रों तक देश भर में ऐसा खेल तंत्र विकसित किया जा रहा है जिसमें खिलाड़ियों की प्रतिभा को हर स्तर पर सहयोग मिले.
2: हमारी सरकार भारत में 21वीं सदी का आधुनिक स्पोर्ट्स इकोसिस्टम बनाने के लिए पूरी तरह प्रतिबद्ध है. आज स्पोर्ट्स यूनिवर्सिटी से लेकर आधुनिक ट्रेनिंग सेंटर्स तक देश में एक ऐसी व्यवस्था बनाई जा रही है जिसमें प्रतिभा को पहचानने से लेकर उसे दुनिया के मंच तक पहुंचाने तक हर स्तर पर सहयोग मिले.
1: श्री मोदी ने कहा कि खेलों से जीवन बदलता है और देश का गौरव बढ़ता है. प्रधानमंत्री ने कहा कि उन्होंने लाल किले की प्राचीर से 5 से 15 वर्ष की आयु के बच्चों में खेल प्रतिभा खोजने के लिए बड़े प्रतिभा खोज अभियान की घोषणा की थी. इस अवसर पर युवा मामले और खेल मंत्री मनसुख मांडविया ने कहा कि प्रधानमंत्री मोदी के नेतृत्व में खेल राष्ट्र

நிலையத்தின் நேரம் சரியாக 3:22:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஓனலி ஒலிபரப்பில் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கபி குஷி கபி கம் என்ற ஹிந்தி மொழி படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் கவிதா, சோனு, உதித், அமித்குமார்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீதசாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் வி சண்முக பிரியா, வி ஹரிப்ரியா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சரஸ்வதி என தொடங்குவது சரஸ்வதி ராகம் ரூபகதாளம், GN பாலசுப்ரமணியம் கிருதி.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தப்பிலன்யூ என தொடங்குவது ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதியில் அமைந்தது. பௌளி ராகம் ரூபகதாளம்

நிலையத்தின் நேரம் சரியாக 3:46:57. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்பனி இறங்கா எனில் என தொடங்குவது அடானா ராகம் ஆதித்தாலம் பாபநாசம் சிவன் கீர்த்தனை ஒலிக்கிறது.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக வரலட்சுமி நீயே என தொடங்குவது சாளகபைரவி ராகம் ஆதித்தாலம் பாபநாசம் சிவன் கீர்த்தனை ஒலிக்கேற்கிறது.

மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுபலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர்.
2: விளையாட்டு
3: ராத்திரி பகலும் கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா.
2: பொடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்திலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க.
3: ஆமா அக்கா, இத பார், இது ஓட்டப்பந்தயத்துக்காக கொடுத்தது. இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ்.
2: ரொம்ப சந்தோஷம் வசந்தி, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும்.
4: மிஸ்டர் பாஸ்கா, தி ஃபிசிக்கல் டைரக்டர் வான்ட்ஸ் யூ.
2: இந்தாமா,
5: நீயே பலமா படி. உனக்கு வந்த லெட்டர் பரவாயில்ல.
2: மை டியர் வசந்தி, உன்னை முதன் முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை பூட்டி என் மேல் எய்து விட்டான்.
5: அது என் உள்ளத்தை துளைத்தது, லேசான வழி. ஆனால் அந்த வழியிலே தான் எத்தனை கொள்ள இன்பம்
2: சேர்த்து.
5: வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தவை.
2: நம்மளும் தான் இருக்கும், என்னடி பிரயோஜனம்? வசந்தியை பாருங்க.

0: என்ன கவர்ச்சி, நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தமா இல்ல ஆண்களை மயக்க வந்தமா?
1: குட் மார்னிங் சார். மிஸ்டர் பாஸ்கர், நீ இந்த காலேஜ்ல படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா?
2: காதல் கடிதமா? நான் அப்படி ஒண்ணு எழுதலையே சார்.
1: இந்த கையெழுத்து உன்னுடையதானே?
2: எஸ் சார்.
1: இந்த லெட்டர் நீ எழுதியதானே?
2: ஆமா சார். ஆனா
1: இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தனமான முறையில கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம்
2: சார். நான் இந்த லெட்டரை
1: உன்னால எங்க காலேஜுக்கே கட்ட பேர் ஆகிய உன்னை இந்த காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் செய்ய
2: சார். சார் பிளீஸ், நான் சொல்றத
1: எதையும் கேட்க தயாரா, வெளியே போறோம்
2: சார்.
1: பிளீஸ் கெட் அவுட்.
2: தயவு செய்து
0: மிஸ்டர், பிளீஸ் உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும்.
2: ஏங்கட்டியா, நான் அதுக்கப்புறம் ஒரு தவறும் செய்யலையே?
0: தவறு நான் செய்திருக்கேன், அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்.
2: மன்னிப்பா?
0: ஆமா, நீங்க எழுதின அந்த கடிதத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. அதனால எனக்கு ஆத்திரம் வந்து கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். உங்களை பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன்.
2: பின் எப்படி செய்திருப்பீங்க?
0: நீங்க எழுதின அந்த கடிதத்தை 1000 தடவை திரும்ப திரும்ப படிச்சு ஆனந்தப்பட்டிருப்பேன்.
2: வசந்தி,
0: பாஸ்கர், நான் உங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டேன், என்ன மன்னிப்பீங்களா?
2: சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்தி. எந்த சுப தினத்துல என்ன பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணாரோ அதுக்கு மேல எனக்கு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருந்தா கூட அவ்வளவு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கும்.
3: என்னங்க மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
4: அப்படியா?
5: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: என்னங்க, இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
4: அட, இவரை நான் பாத்துருக்கேன்.
6: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
4: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடைச்சுக்கல.
6: கல்யாணத்துக்கே நான் வரலையே, எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
4: முக்கியமான
6: வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
2: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
6: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸில் இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே.
2: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
4: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
2: அங்க ராஜமன்னார் சார்.
6: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
2: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன்.
6: வர்றேங்க.
3: மாமா, காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
4: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
2: ஓ, சண்டாள பைய, சண்டாள பைய, கடைசியில என்னையும் இல்ல சந்தியில நிறுத்தி விட்டான். நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
4: மாலினி, உன் புருஷன் கிட்ட ஏதோ கோளா இருக்குது, அதை கவனிமா, நான் வரேன்.
3: சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
4: எதுக்கு? எதுக்கு மாலினி?
3: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
4: ஐயோ, நான் உண்மையை சொல்லி வரேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
3: வேலையில இல்லையா? யார் நீங்க, என்ன வேணும்? ஐயோ ஐயோ, பதில் சொல்லுங்களே. ஆமா, இதுதான் 7 நம்பர் வீடு. ஏ, யாரோ தெரியலையம்மா, நீ வாயே ப்ளீஸ். ஓ, வாடகைக்கு என்னம்மா? என்ன வேணும் இவருக்கு?
2: ஏதோ இந்த வீட்டுல மாடி காலியா இருக்குன்னு சொன்னாங்க.
3: ஆமா இருக்கு.

0: பாக்குறீங்களா இல்ல வேற யாருக்காவது? ஆமா, நீங்க என்ன வாடகை தருவீங்க?
1: வாடகை இடம் பிடிச்சிருந்தா நீங்க கேக்குறதே கொடுத்துடுறேன்.
0: வாடகை 20 ரூபா தம்பி. அதே தவிர கரண்ட்டுக்கு 3 ரூபாய், கார்பரேஷன் தண்ணிக்கு 2 ரூபாய்.
1: வேற ஏதாவது விட்டு போச்சுங்களா?
0: இன்னும் இருக்கு. முதல்ல இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க.
1: இடம் எப்படி இருந்தா என்னங்க? நீங்க எல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். நான் பெட்டி படிக்கோட வந்துட்டேன். இந்தாங்க அட்வான்ஸ்.
0: வாங்க வாங்க, இதுதான் உங்க ரூம். பிடிச்சிருக்க?
1: பிடிக்கலன்னா லவ் லெட்டர் எழுதுவேனா?
0: வசந்தி, நீ மாடியில இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாடிக்கு போனேன். அங்க போய் ரூம் கதவை திறந்தேன், பாரு. பார்த்தா யாரோ தெரியலடி, புதுசா ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு வெக்கமா போச்சு, ஓடியே வந்துட்டேன். யாரடி வசந்தி அது?
2: யாரோ, எனக்கே தெரியாதுக்கா. அவர் முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. வாடகைக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு வந்தாரு. அம்மா அவரு சட்டன்னு குடி வச்சுட்டாங்க.
3: தெப்ப கட்டி அப்படி நடந்து போயிட்டே ஜுரம் வந்தா என்ன செய்யறது?
2: எனக்கு ஒன்னும் ஜுரம் வராது. அப்படி வந்தாலும் என்னை கவனிக்க அம்மா அக்கா இருக்காங்க. உங்களை கவனிக்க
3: நீ தான்
2: இருக்கிறீங்க. தலையில ஈரம் இருந்தா உடம்புக்கு ஆகாது. தலையை தொடங்க.
3: இது தவல் கொண்டு வரலையே?
0: என்ன இது மழையில இப்படி நினைச்சிட்டு வர்றீங்க?
2: என்னக்க செய்யறது? திடீர்னு பாதி வழியில மழை வந்துட்டது.
0: அடட, ஜுரம் கிரம் வந்துட்டா என்ன செய்யறது? பாவம் அவர் கூட நினைஞ்சிருக்காரு.
2: நினைஞ்ச என்னக்கா கரைஞ்ச போயிடுவாரு. கொஞ்சம் காஃபி கொடுக்க.
0: மாடியில இருக்கிறவரு இன்னும் ஆபீஸ்க்கு போகலம்மா. போறதும் போகாததும் அவங்கவங்க இஷ்டம்.
2: என்னம்மா
0: அது? இல்லம்மா, மாடியில இருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டது. காலையில இருந்து குளிக்க கூட கீழே வரலம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. சரி வா, போய் பார்க்கலாம். என்ன சொல்லி உடம்பு
3: கூட முடியல?
0: அதிகம் கொதிக்குது, ஒரே ஜுரம். அம்மா டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க.
0: இரு தம்பி, கஷாயம் போட்டு கொண்டாரு. வசந்தி நீ உள்ள போய் காஃபி குடி.
2: இது யாருக்கு காஃபி?
0: மாடியில இருக்கிறவருக்கு காலையில இருந்து ஜுரம். பாவம் அவனால எழுந்திருக்க கூட முடியல வசந்தி.
2: அப்படியா?
0: இந்தாங்க காஃபி.
3: ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா?
0: ஏக்கா டாக்டர் வந்து பார்த்தார? இல்ல, அம்மா கஷாயம் போட்டு தந்தாங்க. அப்ப நான் உடனே போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேன்.
3: வேண்டாங்க, எல்லாம் சரியாயிடும்.
0: பரவாயில்லைங்க.
4: இது ஒரு விதமான விஷ ஜுரம்மா, ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஆனா பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்ல. இந்த மருந்து வாங்கி தினம் ஒரு 3 வேளை கொடுங்க. குணமாவறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். படுத்து விட்டு எந்த அளவாடப்படாது.
3: எஸ் டாக்டர்.
4: ஆ, நாளைக்கு நான் வரேன்.
2: மொத்தமா கணக்கு பார்த்து கடைசியில வாங்கிக்கிறேன். அம்மா மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், மேல வச்சுட்டுமா?
0: தம்பி களைச்சு போய் தூங்குது, இப்ப அங்க போக வேண்டாம்.
2: ஏம்மா இந்த மருந்தெல்லாம் வேளா வேலைக்கு ரொம்ப கரெக்டா கொடுக்கணுமே. வேணும்னா நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டுமா? தேவையில்லை வசந்தி, நானும் கீதாவும் இருக்கும்போது எதுக்குமா அனாவசியமா லீவ் போடணும். கீதா கிட்ட எப்பப்ப மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு புறப்படுமா? நேரம் ஆச்சு.
3: ஓ, நீங்களா?
0: மருந்து
3: இதை இப்பவே சாப்பிடணுமா?
0: சரியா 10 மணிக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார்.
3: என்னங்க?
0: என் பேரு கீதா.
3: ஓ கீதா, என்னால உங்களுக்கு ரொம்ப தொல்லை இல்லையா?
0: இல்ல, அது என்னுடைய எங்களுடைய கடமை.
3: என்னங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா?
0: அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க.
3: பரவாயில்ல, இந்த லெட்டர் நாளை கூட போஸ்ட் பண்ணலாம்.
0: இல்லைங்க, இன்னைக்கே எழுத சொல்லுங்க.
3: வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் ரீசன்ட் லெட்டர்.
0: இப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் அதிகமா நான் என்ன செய்யறது? டாக்டர் வேற நிறைய தூங்கணும்னு சொல்லியிருக்காரு.
3: தூக்கம் வரமாட்டேங்குது.
2: இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கா?
1: ஹலோ, குட் ஈவினிங் வசந்தி.
2: குட் ஈவினிங். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு?
1: பரிபூர்ணமா குணமாயிடுச்சு.
2: அக்கா இவரு காஃபி
1: குடிச்சிட்டேன். அக்கா 4 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்தா. நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணம் உங்க அக்கா கீதா தான். தேவை அறிஞ்சு நேரம் அறிஞ்சு அவ செய்த உதவிய என்னால மறக்கவே முடியாது. சிரிச்ச முகத்தோட சலிப்பில்லாம அவ செய்த பணிவிடைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு புரியல. டாக்டருடைய மருந்தை விட கீதாவினுடைய அன்புதான் என் நோயை போக்கினது. நான் உன் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் வசந்தி.
0: எனக்கு என்னம்மா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்?
2: நல்லா தான் இருக்குப்போ. உனக்கு என்ன வயசு கொஞ்சமாச்சு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பின்னாடி வசந்தி வேற இருக்கா? இந்த பாருமா, பையன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருக்கானா? வயசு 30 தான் ஆச்சான். ரயில்வேல 140 ரூபாய் சம்பளத்துல இருக்கானா?
5: அக்கா அக்கா,
2: என்னக்கா இது? கல்யாணம் சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சா கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிய.
0: ஒண்ணு இல்ல வசந்தி.
2: பாத்தியா, என்கிட்டே மறைக்கிறியே. உனக்கு கல்யாணம் செய்துக்கு பிடிக்கலையா?
0: அதுக்கு இல்ல வசந்தி, அம்மா ஏற்பாடு செய்திருக்கிற

0: எனக்கு பிடிக்கல.
1: எவ்வளவுதானா பிடிக்கலன்னு தைரியமா பிடிக்கலன்னு சொல்றதானே, அதுக்கு ஏன் வருத்தப்படணும்? ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா?
0: உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் வசந்தி? நான் வந்து
1: சொல்லுக்கா,
0: மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறேன்.
1: ஓ, நீ பெரிய ஆளுக்க, வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காதலிக்க கூட தெரியுதே. ஆமா, யாருக்க நீ காதலிக்கிற? அந்த அதிர்ஷ்டசாலி
0: பேர் சொல்ல மாட்டேன், வேணும்னா போட்டோ காட்டுறேன்.
1: வெரி குட், போட்டோ வரைக்கும் வந்தாச்சா? அப்ப இது டெஃபினட்டா கனிஞ்ச காதல் தான்.
0: முதல் முதல்ல நான் அவரை சந்திக்கிறப்பவே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துட்டு, அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவரோடு பழகின அவருடைய அன்பும் ஆதரவும் என்னை அவருக்கு அடிமையாகிடுச்சு. அவர் என் இதய கோவிலிலே தெய்வமாகி விட்டார் வசந்தி.
2: அக்கா, அவர் உன்னை காதலிக்கிறாரா?
0: காதலிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன விரும்பலனா எனக்கு வாழ்வே கிடையாது வசந்தி. என்னுடைய இந்த ஒரே ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கு. இந்த நம்பிக்கை நாசமான என்னுடைய இதயம் வெடிச்சிடும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்.
2: அக்கா, இவரே உனக்கு கணவராக வாய்ப்பார். எப்பாற்பட்டாவது என் உயிரை கொடுத்தாவது கடவுள் சாட்சியா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்.
0: வசந்தி
2: கவலைப்படாதே அக்கா, கவலைப்படாதே.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: தொடர்வது கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன எங்க ஆபீஸ்ல கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நான் அங்க போயாகணும். அதுக்குள்ள நம்ம
2: இருங்க, ராத்திரி 10 மணிக்கு மாடியில எனக்காக காத்துக்கிட்டு இருங்க.
1: வசந்தி, உன் வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வசந்தி, என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்ற? நம் திருமணத்தை பற்றியா?
2: இல்லை, அக்காவின் திருமணத்தை பற்றி.
1: ஓ,
2: உங்களிடம் கலந்து ஆலோசிக்கவே வந்திருக்கிறேன்.
1: என்னிடமா? வரன் பார்த்து விட்டீர்களா?
2: பார்த்து விட்டோம்.
1: திருமணம் நிச்சயமாகிவிட்டதா?
2: மணமகன் சம்மதித்தால் அவள் திருமணம் நடந்துவிடும்.
1: இன்னும் அவன் சம்மதத்தை கேட்கவில்லையா?
2: இதுவரையில் இல்லை, இனிமேல் தான் கேட்க வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் பாஸ்கர், என் அக்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: நானா? சுருக்கமாக சொன்னால், உன் அக்கா அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அடக்கமான பெண். அவளை மணந்து கொள்ள எவனும் மறுக்க மாட்டான்.
2: உண்மையாகவா பாஸ்கர்?
1: ஆமாம் வசந்தி, அவளை மனைவியாக அடைபவன் பாக்கியசாலி.
2: அந்த பாக்கியசாலி நீங்கள் தான் பாஸ்கர்.
1: நானா?
2: நீங்கள் தான் அவளை மணந்து கொள்ள வேண்டும். இனி என்னை மறந்துவிட வேண்டும்.
1: என்ன வசந்தி விளையாடுகிறாய்?
2: இல்லை பாஸ்கர், விதி என்னோடு விளையாடிவிட்டது. கீதாவும் உங்களை காதலிக்கிறார்.
1: என்ன?
2: நீங்கள் அவளை மனம் புரியாவிட்டால் அவளுக்கு வாழ்வே இல்லை என்று என்னிடம் சொன்னான். அதை கேட்ட போது என் உள்ளம் சுக்கல் சுக்கலாக உடைந்தது. என் இன்ப கோட்டைகள் தகர்ந்தன. என் நாசு கனவுகள் அடியோடு நாசமாயின.
1: நீ அவளுக்கு என்ன பதில் சொன்னாய்?
2: இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டு சிந்தித்தேன். மனசாட்சியிடம் மண்டியிட்டு நீதி கேட்டு. பாஸ்கர், 8 வருடங்கள் எனக்காக ஓய்வின்றி உழைத்தவள், என்னை தன் கண்ணின் மணி போல் காப்பாற்றி வளர்த்தவள், என்னை சீராட்டியவள், பாராட்டியவள், தனக்கென்ன வாழாமல் எனக்காக வாழ்ந்தவள், தன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக

0: தான் விரும்புவதை கேட்கிறார். பாஸ்கர், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் என்ன பதில் சொல்லுவீர்கள்?
1: வசந்தி, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று அவளுக்கு தெரியாதா?
0: தெரியாது பாஸ்கர். தெரிந்திருந்தால் அவள் தன்னுடைய காதலை வெளியிடாமல் அதை தன் உள்ளத்தின் அடித்தளத்தில் புதைத்துவிட்டு உங்களை எனக்காக விட்டு கொடுத்திருப்பாள். என் உயிரினும் மேலாக நேசித்த உங்களை, என் உள்ள கோவிலில் வைத்து பூஜித்த உங்களை அவளுக்கு அர்ப்பணம் செய்ய தீர்மானித்து விட்டேன் பாஸ்கர்.
1: முடியாது வசந்தி, முடியாது. உன் தீர்மானத்தை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. உன்னை இழந்து ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. வசந்தி, நம்மால் வளர்க்கப்பட்ட தூய காதலை நீ பறித்து விடாதே. உன்னால் உருவாக்கப்பட்ட அன்பு கோவிலை நீ இடித்து விடாதே. என்னை ஏமாற்றி விடாதே வசந்தி, ஏமாற்றி விடாதே.
0: பாஸ்கர், என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். உங்கள் அன்பிலே தூய்மை இருந்தால், உங்கள் இதயத்திலே இறுக்கம் இருந்தால், உங்கள் உள்ளத்திலே கருணை இருந்தால், அழிந்து போகும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்கள் பாஸ்கர்.
1: வசந்தி, உன் கண்ணீருக்கு காணிக்கையாக என் வாழ்வையே அர்ப்பணிக்கிறேன். நீ என்னை வென்று விட்டாயம்மா, வென்று விட்டாய்.
0: பாஸ்கர், என்னை பெற்ற தாயை விட, என்னை படைத்த தெய்வத்தை விட மேலான தெய்வம், கண் கண்ட தெய்வம் நீங்கள் தான் பாஸ்கர்.
2: ஏமா, அக்கா கல்யாணத்துக்கு நாள் பாக்குறியா?
3: ஆமாம்மா.
2: அம்மா, ஒரு சின்ன விஷயம்.
3: என்னம்மா?
2: நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காரு பாஸ்கர், அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிறே? உங்கமான புள்ளிய, அக்காவுக்கு மாப்பிள்ளைய பார்த்தா என்னம்மா?
3: அது சரி, அந்த புள்ள சம்மதிக்கணுமே.
2: அக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, ஆகையினாலே அவர் கண்டிப்பா சம்மதிப்பார். எதுக்கு நாமே கேட்டு பார்ப்போமே.
3: சரிம்மா.
2: அம்மா, அவரே வர்றாரு, கூப்பிட்டு கேளு.
3: தம்பி, இங்க வாயே.
1: என்னம்மா?
3: உக்கார் தம்பி. வேற ஒண்ணும் இல்ல, டெல்லியில உங்க மாமா இருக்காரு, நீயே அவர் விலாசம் கொஞ்சம் வேணும் தம்பி.
2: முதல்ல இவர் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே மாமாவுக்கு எழுதணும்.
1: சம்மதமா?
2: அதாவது நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைய முதல் மாப்பிள்ளைய வரணும்னு அம்மா விரும்புறாங்க. ஆகையினாலே அக்கா கீதாவே கல்யாண பண்ணிக்க சம்மதமானு கேக்குறாங்க.
3: கூச்சம் இல்லாம மனசுல இருக்கத சொல்லு தம்பி. ஏன் தம்பி மௌனமா இருக்க?
2: மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அம்மா.
3: தம்பி வெளிப்படையா சொன்னத்தனமா நல்லா இருக்கும்.
1: நீங்க பார்த்து எது செய்தாலும் சரி.
2: அம்மா, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமா. அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, உன்னை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அம்மா, இதுல ஒரு கையொப்பம் போடுமா?
3: எதுக்குமா?
2: அக்காவோட கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டை பேங்க்ல அடமான வைக்கணும்.

0: வேண்டாம் கீதா.
1: ஏன் இதை நான் செய்யக்கூடாதா?
0: இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ போய் காஃபி கொண்ட
1: பால்.
0: வேண்டாம் கீதா.
1: உடம்பு சரியில்லையா?
0: உடம்புக்கு என்ன கேடு, எல்லாம் சரியா தான் இருக்கு.
1: உண்மையை சொல்லுங்க, என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா?
0: கீதா, இனம் புரியாத வேதனையினால நான் அவதிப்பட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அதை அதிகப்படுத்தாதே.
1: என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம கேட்டேன்.
0: இங்க காத்தே சரியாவில்லை, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்.

0: அன்புமிக்க வசந்தி, நான் காதலித்து மணந்த கணவரோடு நடத்தும் இன்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு எவ்வளவோ எழுத வேண்டும் என்று ஆசையோடுதான் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஆசைகள் கனவாகிவிட்டன. நான் அனுபவிக்கும் வேதனையை உன்னிடம் சொன்னால்தான் என் இதய பாரம் குறையும் என்ற நம்பிக்கையில் உனக்கு இக்கடிதம் எழுதுகிறேன். வசந்தி, என் கணவர் நல்லவர்தான். எனக்கு எல்லா சுகத்தையும் அளித்திருக்கிறார். தன் அன்பு ஒன்றை தவிர, மனைவி என்ற பட்டத்தை அவர் எனக்கு அளித்தாரே தவிர, அந்த பட்டத்துக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு அளிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்தவர் போல் வேதனையோடு காட்சி அளிக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் என் பெண்மை அவரிடம் தோற்றுவிட்டது. நான் ஏதோ எந்திரம் போல் வாழ்கிறேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். வசந்தி, அம்மாவும் நீயும் சுகமா தெரியப்படுத்தவும். உன் அன்பு சகோதரி கீதா.
1: அம்மா, மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு.
0: கூப்பிட்டீங்களாமே.
2: உட்கார் வசந்தி. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
0: சொல்லுங்க.
2: ஆபீஸ் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம்.
0: என்ன?
2: நான் எது சொன்னாலும் நீ கோச்சிக்க மாட்டியே.
0: எனக்கு எப்பவுமே கோவம் வராது.
2: வசந்தி, நீ என்னை தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னுடைய எண்ணத்தை உனக்கு தெரிவிக்காம இருக்க என்னால முடியாது. வசந்தி, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன்னுடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
0: மன்னிக்கணும், தயவு செய்து என்னை குழப்பாதீங்க.
3: என் மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம்.
0: அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவரான உங்களுக்கு இக்கடிதம் எழுத நேர்ந்ததை குறித்து வருந்துகிறேன். பிரகாசமாக எரியும் அகல் விளக்கு மங்கும் போது அதற்கு தூண்டுகோல் அவசியம் அல்லவா? நீங்கள் அகல் விளக்கு. எப்படியும் ஒளி உங்களிடமிருந்துதான் பிறக்கிறது. ஆனாலும் அதற்கு நான் தூண்டுகோலாக இருப்பதில் தவறென்றும் இல்லையே. பாஸ்கர், உலகத்திலே 100க்கு 90 பேர் காதலில் தோல்வியடைகிறார்கள். அந்த 90 பேரும் இழந்த காதலை நினைத்து தங்கள் வாழ்க்கையையும் தங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையையும் பாழாக்கி கொண்டிருந்தால் உலகத்தில் என்ன மிஞ்சும்? கல்லறைகள் தானே மிஞ்சும். என் சகோதரின் சந்தோஷத்திற்காக நான் உங்களையே தியாகம் செய்தேன். நீங்களும் உங்களுடைய பவித்திரமான காதலை தியாகம் செய்தீர்கள். ஆனால் என் சகோதரி தன் கணவனுடைய அபலியாக நிற்பதை நினைக்கும் போது, பாஸ்கர், நாம் இருவரும் அவளுக்காக செய்தது தியாகமா அல்லது துரோகமா? ஒரு நிமிடம் எனக்காக யோசித்து பாருங்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் மிருகமாக வாழ்கிறார்கள். பலர் சிலருடைய நெஞ்சங்களிலே தெய்வமாக வாழ்கிறார்கள். பாஸ்கர், நீங்கள் என்றென்றும் நான் பூஜிக்கும் தெய்வமாக என் நெஞ்சத்திலேயே வாழ வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை. தங்களுடைய அன்பு சகோதரி வசந்தி.
2: வசந்தி, இவ்வளவு நாளா நான் உன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன்ல?
0: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க
2: கீதா. இத்தனை நாளும் நான் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்தேன். ஆனா அறிவுங்கிற தெய்வீக ஒளி இன்னைக்கு என் கண்களை திறந்தது. இனிமே நம்ம இல்லற வாழ்க்கை செழிப்படியும், நம்ம வீட்டுல இன்பம் தவழும், நாம் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வோம் கீதா. கீதா, போ, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நாம எங்கேயாவது வெளியே போ.
0: ஒரு நிமிஷத்துல வந்த
2: வசந்தி, பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய புனித சரித்திரம் அம்மா உன்னுடையது. நீ என் இதயத்தில் மட்டுமல்ல, எல்லோரு இதயத்திலும் வாழ வேண்டும்.
1: வசந்தி,
0: குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க?
0: பொழுது போகல, அதனால
1: நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல.
1: வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினால உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
0: ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும்.
1: என்ன சொல்ற வசந்தி?
0: நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன்.
1: மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டா அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படல. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்து கட்டி சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடறே? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து

0: வாழ்க்கை
1: தீர்த்து வைப்பதா? என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை.
0: வசந்த்,
1: நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சு அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சா, ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தன் தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவரு அவளும் காதலிச்ச அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வளிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்தேன். ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்போ அந்த ஒரே பெருமையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
0: வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா?
1: எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது?
0: ஏன் இல்லை, நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாமல் போகாது. வசந்தி,
1: மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன்.
0: வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா?
1: என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன்.
0: வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு.
2: வசந்தி, தயங்காதே, அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ.
3: நீங்க
1: டைபிஸ்ட்,
3: உங்க பேர் தானே வசந்தி?
1: ஆமா.
3: இந்தாங்க இந்த லெட்டர், உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு.
4: வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்துவிடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மனநிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன் என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள்.
1: உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழும் ஜென்மம் எடுத்தேனா?
5: பத்தி இருங்க, நான் காப்பி போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க?
6: நீ சும்மா இருக்கீட்டா, பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா?
5: தெரியுமா, அக்காவை
6: கூட்டிகிட்டு
5: போறதுக்கு பழைய காப்பும் சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிகிட்டு போறேன். இன்னைக்கேவா? ஆமாக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அத்தா, கூட்டிகிட்டு போட்டுமா?
6: நான் வேண்டாம் சொல்ல போறேன், தாராளமா கூட்டிட்டு போய்.
5: பழைய காப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும்.
6: நானா?
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும். அக்கா இப்படி உட்கார, நான் ஒன்னு கேப்பேன், சரியா பதில் சொல்லணும். என்ன வசந்தி? பெள்ளத்தாச்சிங்க ஆசைப்படுறது

0: பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே, நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன்.
1: வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபர புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதை நிறைவேற்றி வச்சுங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிடுச்சு. இத தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்?
0: அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும், அதை நான் செஞ்சு வச்சுத்தான் தீரணும். சொல்லுக்கா.
1: வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா?
0: ஓ, கண்டிப்பா செய்யறேன்.
1: நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வசந்தி, உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி.
2: அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்க ஆயிஷா தீர்க்க சுபங்கலியா நீடோடி வாழணும்மா.
1: வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா, அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிள கண்டிப்பா கிடைக்கும்.
2: எழுந்துரும்மா.
3: யார் இந்த கல்யாண பொண்ணு?
1: என்ன வெக்கம், வாயே வா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி
3: தான்.
1: உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு.
0: அத்தா, அக்காவினால மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன்.
3: நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக் கொண்டு என் எதிரில் நின்ற போது, ஐயோ, உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி,
0: அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்கள் அத்தான், மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள்.
3: வசந்தி,
0: புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவை அத்தான்.
3: வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா?
0: நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரையில் நிராகரித்ததில்லையே.
3: நீ வாழ வேண்டும் அம்மா, சீரும் சிறப்புமாக நீடோடி வாழ வேண்டும் அம்மா.
0: திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் பாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது.
3: வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்?
0: இருளும் ஒளியும் எனக்கு வன்றுதான் அத்தான், ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன்.
3: எப்போது வசந்தி, எப்போது?
0: சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தான்.
3: அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
0: அத்தான், அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்கிறேன், உடனே புறப்பட்டாங்க.
4: குறும்புக்கார பையன்.
5: அப்பா, இப்பவே இவ்வளவு ஆசை இருந்தா உனக்கும் கல்யாணம்.
4: இங்க பாருடா, சித்திய பாரு.
5: குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல அக்கா? இவா
0: நீதான் அவளுக்கு தாய்.
5: வசந்திய, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா, அது மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி, இனிமே என்னங்க, நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும்.
3: என்ன கீதா அப்படி சொல்லு, அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடத்தும்.
4: அத்தான், மாப்பிள்ளை பார்த்தாச்சியா?
1: இனிமே தானே வசந்தி பார்க்கணும்.
4: போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம்.
1: என்ன வசந்தி, என் மேல திடீர்னு போவா?
4: பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?
1: அப்படி என்ன சொல்லாத வசந்தி, என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும்.
4: ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேன்.
1: அப்பாப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க.
4: அத்தான், அப்போ எனக்கு ஒரு தொட்டில்
3: வாங்கிப்பாங்க.
1: வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய பாரு.
6: நீ போனா இன்னும் அதிகமா அழுவான். வசந்தி

0: சொன்ன மாதிரி உனக்கு தான் அடங்குவான்.
1: பாத்தியா, நான் அப்பவே
0: சொன்னேன்ல.
2: திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதும்மா. பரிபூர்ண ஓய்வு தேவை.
0: டாக்டர், அக்காவுக்கு எப்ப குணமாகும்?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும். ஒன்னும் கவலைப்படாதீங்க.
3: மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ்.
2: என்ன டாக்டர்?
3: மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க.
0: ஆபீஸ்க்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா?
4: இலை போட்டா சேக்கா? அத்தானுக்கு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க.
2: ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு, என்னை பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா.
0: சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா, கண்ணு இல்ல. சாப்பிடியா? சாப்பிட்டீனா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடியா? சாப்பிட மாட்டா?
4: அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வெடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க.
2: வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும்.
4: இருங்க அத்தா, குழந்தைக்கு சாதம் விட்டுட்டு வரேன்.
0: பாலை நான் காய்ச்சி கொண்டு வரேங்க.
2: வேண்டாம் கீதா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க, வசந்தியை கொண்டு வரட்டும். வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி,
0: என்ன வேணுங்க? என்கிட்ட சொல்லுங்க.
2: நீயா கீதா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி பத்தாச்சு, நீ போய் படுத்துக்க.
4: என்ன அத்தா?
2: வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணலாம். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி, இப்படிதானா டைப் பண்றது?
4: சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சிட்டேன்.
2: அர்தாம்போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற.
0: என்ன வசந்தி இது, ராத்திரி வேலையில சிரிப்பும் கூத்தும்?
4: ஒண்ணு இல்லக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னார் அத்தா, நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைகீழா போச்சு.
0: வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைகீழா தான் போச்சு.
4: பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணே தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலேக்கா.

0: வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, கீதா, கீதா, வசந்தி காணல. கீதா
1: எங்க போயிருப்பா? மாடியில் இருக்காளா என்னவோ? அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும். அதுவே நான் செய்த பாக்கியம். என்னங்க, என்னங்க, என்னங்க, என்னங்க,
0: என்ன கீதா?
1: வசந்தி வீட்டை விட்டு போயிட்டா.
0: கீதா, உன்னுடைய அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டின் லட்சுமி வெளியேறிவிட்டாள். இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் பழிச்சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே. இதயம் உள்ளவளா நீ? இரக்கம் உள்ளவளா நீ?
1: நிறுத்துங்க. குற்றம் உள்ள நெஞ்சு அவளுக்கு. அதனால அவ வீட்டை விட்டு வெளியே போனா.
0: கீதா, அவளா குற்றம் உள்ளவள்? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா. அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள். அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள். உன் கருத்தறிந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள். உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள் கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். யாருமே செய்ய முடியாத, எவருமே செய்ய விரும்பாத மகத்தான தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அந்திலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள் கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவள் என்றாயே. இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே. அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே.
1: அத்தா, அத்தா, என்னை மன்னித்து விடுங்க. உண்மை தெரியாமல் நான் மிருகமாகி விட்டேன். என் இதயத்தில் தெய்வமாக வாழ வேண்டியவளை எங்கோ துரத்தி விட்டேன். அத்தா, என் செல்வத்தை இழந்து விட்டேன். அத்தா, உடனே செல்லுங்கள், அந்த உத்தமியை தேடி அழைத்து வாருங்கள். அவள் கால்களிலே விழுந்து நான் கெஞ்ச வேண்டும். அத்தான், அப்பொழுதுதான் என் நெஞ்சு ஆறும்.
0: இனி அவளை நான் எங்கு போய் தேடுவேன்? அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்?
1: அத்தான், என் தங்கை கருணை உள்ளும் படைத்தவள். உன்னை நினைத்து உன் சகோதரி உருகிக் கொண்டு இருக்கிறார் என்று அவளிடம் சொன்னால் போதும், தன் அன்பு கரங்களால் என்னை அடைக்க ஓடி வருவாள்.
0: இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன்.
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: நல்ல காலம், இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ செய்த அதிர்ஷ்டமா இந்த சின்ன காயத்தோட தப்பிச்சேன்.
2: இல்ல, நான் நிஜமாவே அதிர்ஷ்டம் செய்திருந்த, விபத்திலிருந்து உயிரோடு தப்பி இருக்கவே கூடாது, தப்பி இருக்கவே கூடாது.
1: ஏமா இப்படி மனசு நொந்து போய் பேசுறேன், உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா சொல்லு, உடனே வரவழைக்கிறேன்.
2: வேண்டியவங்களா? நான் ஒரு அனாதை.
1: அனாதையா?
2: ஆமா. தயவு செய்து மேல்கொண்டு என்னை எதுவுமே கேட்காதீங்க.
1: இல்லம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல, நீ ஓய்வெடுத்துக்க.

0: வசந்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல நீ மருந்து சாப்பிட.
1: அத்தா உடனே ஒரு விளம்பரம் கொடுங்க.
0: விளம்பரமா?
1: ஆமா இப்பவே கொடுங்க.
2: வசந்தி நீ வந்த பிறகு இந்த வீடே சோபிதமா இருக்குதம்மா. ஏம்மா காயமெல்லாம் ஆறி எடுத்த?
3: இதயத்துல பட்ட எத்தனையோ காயங்கள் தானா ஆறிருக்கு. இது எப்படி ஆறாமே போகும்? இத்தனை நாள் என்ன ஆதரிச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல.
2: எங்கம்மா போக போற? இத பாருமா, இவ்வளவு ஆஸ்தி இருந்தும் இத்தனை பெரிய வீடு இருந்தும் என் மனசுல நிம்மதியே இல்லை. காரணம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் பிரிவார நான் தினமும் துடிக்கிறேம்மா. அவனுடைய ஸ்தானத்தை பூர்த்தி செய்து எனக்கு நிம்மதியை நீதாமா தர முடியும். எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதாம்மா. இது உன் வீடு, போமா போ.
0: கீதா, நீ சொன்னது போல விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன், வசந்தி கிடைக்கலன்னா அதுக்காக மருந்து கூட சாப்பிடாம என்ன மோசம் செய்துட்டு போறேங்கிறி? இது நியாயமா கீதா?
1: நீங்க எப்படியும் வசந்தியை கண்டுபிடிக்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லணும். அது மட்டுமல்ல, என் செல்வ மகனுக்கு வசந்திய தாயாக்கணும். செய்வீங்களா அத்தா?
3: தயங்காதீங்க அத்தா, சத்தியம் செய்து கொடுங்க.
1: அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் வேண்டுகோளை நிறைவேற்றிடுங்க அத்தா.
0: கீதா, சத்தியமா வசந்திய நான் இவனுக்கு தாயாக்குறேன்.
4: சார் தந்தி.
3: தந்தியா? மாமா மாமா, உங்களுக்கு தந்தி வந்திருக்கு.
2: தந்தியா? நீயே படிமா.
3: அரைவிங் டுமாரோ மார்னிங் பிளேன் சன்.
2: மகனா, என் மகனா, நாளைக்கு வரோம். என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான். வசந்தி நீ வந்த வேலை என் மகன் வந்துட்டாமா? என் மகன் வந்துட்டான்
3: மாமா.
2: இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை. இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை.
5: புதுசா இருக்குல்ல? அது பேர் வசந்தி. வசந்தி, இவன் தாமா என் மகன் ரகு.
2: நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டது. இந்த பொண்ணு நம்ம வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே மங்களகரமா இருக்கு. இது வந்த வேடதான் நீயும் வந்து சேர்ந்துட்ட. ஒரு மகாலட்சுமி மாதிரி.
3: வாங்க மாமா.
2: இவனை நான் எப்படி சந்திச்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் கார்ல போயிட்டே இருந்தேன்.
0: ராஜா ராஜா ராஜா,
3: ஓ நீங்களா?
6: ஆமா வசந்தி, உன்னோட ஒரு விஷயம் பேசணும்.
3: வாங்க உட்காரு.
6: வசந்தி, நீ அனாதையன்னு அப்பா கிட்ட சொன்னியாமே, நீ எதுக்காக அனாதை ஆகணும்? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல.
3: என் கூட பிறந்த சகோதரினாலேயே என்னை புரிஞ்சுக்க முடியல, அதனால நான் அனாதை ஆயிட்டேன்.
6: நிஜமாவா?
3: ஆமா, எவளுடைய சந்தோஷத்துக்காக என் காதலை தியாகம் செய்தேனோ அவளுடைய சந்தோஷத்தையே நான் பறித்து விட்டதாக அவள் நினைத்தாள். வீட்டை விட்டு வெளியேறினேன்.
6: வசந்தி, மறுபடியும் உன்னை என் வீட்டிலேயே சந்திப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
3: நான் கூட எதிர்பார்க்கல.
6: வசந்தி, என்னை பார்த்த உடனே என்னால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோன்னு பயப்படுறேன், இல்லையா?
3: இல்ல, எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என்னைக்கு நீங்க உங்க உத்தியோகத்தை எனக்காக ராஜினாமா செய்துட்டு போனீங்களோ அன்னைக்கே உங்களை ஒரு உத்தமன்னு தீர்மானிச்சுட்டேன்.
6: ரொம்ப நன்றி வசந்தி, உனக்கு என் மேல இருக்கிற இந்த நல்ல அபிப்பிராயத்தை கடைசி வரைக்கும் என்னால காப்பாற்ற முடியும். இந்த வீட்டில நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு விரோதமா இங்க எதுவுமே நடக்காது. இத சொல்லத்தான் வந்தேன்.
3: கூப்பிட்டீங்களா மாமா?
2: ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்.
3: என்ன?
2: ஒண்ணுமில்ல, இத பாருமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
3: என்ன மாமா அது?
2: வருவானோ மாட்டானோ இருந்த என் மகன் நல்ல காலமா மனசு மாறி திரும்பி வந்துட்டான். அதே போல இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வந்துட்டா எனக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடும்.
3: பொண்ணு பாருங்க மாமா, கல்யாணம் தானா நடக்கும்?

0: என்ன பார்த்துட்டேம்மா.
1: நிஜமாவா?
0: ஆமா, என் மகனுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பெண் உன்னை தவிர வேறு யாருமே
1: கிடையாது.
0: இத பாருமா, எனக்கு இருக்கிற ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான். நீ சம்மதம் சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பார்ப்பேன். என்னமா சொல்ற?
1: மன்னிச்சிடுங்க மாமா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலையில என் மனசு இல்ல, மன்னிச்சிடுங்க.
2: வசந்தி, அப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவர் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த வாஞ்சையினாலே நீ இந்த வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டார். உன் மனோநிலை புரியாமே உன் மனசை புண்படுத்தியதுக்காக அவர் சார்பிலே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வந்தேன்.
1: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
2: இல்ல வசந்தி, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லை, அழியாத ஒரு பிணைப்பு. இதுல கட்டுப்பாடு ஒற்பருத்தலோ இருக்கக்கூடாதுங்கிறது என் அபிப்பிராயம். இதை பார் வசந்தி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டாம், ஆனா வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு எல்லா பெண்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழணும்.
1: என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கல்யாணம் செய்துக்கிறதா தீர்மானிச்சா மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார்.
3: அம்மா வாங்கடா, அம்மா வருவாங்கடா, தூங்குடா. ஐயோ அம்மா, அம்மா அம்மாக்கு நான் எங்க போறேன்? சனியா அம்மாவா? அம்மா, நானும் உன்னை போல ஒரு ஆளா. ராஜா, ராஜா, ராஜா.
2: வசந்தி, தீபாவளிக்கு என்னுடைய பரிசு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து.
1: ரொம்ப நன்றி. வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என்னுடைய சகல சௌபாகியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா அன்பு சகோதரி கீதா. வசந்தி, சிந்தித்துப்பார். அன்று உன் மீது களங்கம் கற்பித்த உன் அருமை சகோதரி என்று உன்னிடம் மன்னிப்பு கோர துடிக்கிறாள். நீ கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும் வரை உன் சகோதரி மட்டுமல்ல உலகமே உன்னை சந்தேகத்தோடு தான் பார்க்கும். ஆகவே உன் அக்காவின் மனம் மறுபடியும் குழப்பமடியாமல் இருக்க வேண்டுமானால், மனப்பூர்வமாக அவள் உன்னை வரவேற்க வேண்டுமானால் நீ உடனே கல்யாணம் செய்து கொள். இது ஒன்றுதான் சிறந்த வழி. வசந்தி, தூய்மையுடன் வாழவனுக்கு திருமணம் தேவை. உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்ல ஒரு துணைவன் தேவை. தயங்காதே வசந்தி, உடனே முடிவு செய். நான் கல்யாணம் செய்திக்கிறதா தீர்மானிச்ச மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். மாமா,
2: ஏமா,
1: உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம்.
0: ஏமா, நீ நிஜமாதான் சொல்றியா?
1: சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன். முடிவு செஞ்ச பிறகு அதை மாத்தவும் மாட்டேன்.
2: வசந்தி, நீ செய்த முடிவு அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதுதானா?
1: மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் மாற்ற முடியாததும் கூட. மிஸ்டர் சம்பத்தா.
4: அம்மா, மாலினி, தெரியல
5: யாரு?
4: நம்ம வசந்தி.
5: வசந்தி?
4: நம்ம வசந்தி.
5: நமஸ்காரங்க. நமஸ்கார்.
4: ஏம்மா, பாஸ்கர்லாம் இங்கதான் இருக்கிறாங்களா?
5: வாங்க சம்பத், உள்ள போய் பேசுவோம்.
4: அது சரி, நீ சொல்றதுலாம் சரிதான். இருந்தாலும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற இந்த விஷயம் பாஸ்கருக்கும் தெரியப்படாதுங்கிற. ஏமா, இத மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கெல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கோ?
1: அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய்
6: உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன். அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னாள்.

இறந்து போன உன் சகோதரி கீதா அங்கே ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன்.

0: கூப்பிடட்டுமா?
1: வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள். அவரை போக விடுங்கள். அவர் போகட்டும். அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. அவர் இல்லையடா உங்க அப்பா. இதோ உன்னுடைய அப்பா.

நேர்கள் இதுவரை கேட்டது வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்பலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர்.

போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:06. மலரும் இந்த புன்மாலை பொழுது உங்கள் மனது போல் இனிமை தரும் பொழுதாய் மகிழ்வாய் அமையட்டும். அன்புடன் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. தோரணங்கள் கட்டி தொங்கும் வீதி, தொலைந்து போன சொந்தங்களை சேர்க்கும் பூமி, வண்ண வண்ண உடைகளின் சிறுவர்கள், வகை வகையாய் கடைகளில் மனிதர்கள், பஞ்சுமிட்டாயும் பலூன் சத்தமும் பழைய நினைவுகளை மீட்கும் நித்தம், ஆடி அசைந்து வரும் தேரழகு, அதை இழுக்கும் பக்தர்களின் அன்பு அழகு, பொங்கலிட்டு படைக்கும் பக்தி மனம், புன்னகையில் நிறையும் ஒட்டுமொத்த கிராமமும், மங்கள இசை முழங்கும் மனதில் நிறையும் மகிழ்ச்சி மாலை, ஆயிரம் கவலைகளை மறக்கடிக்கும் நல்விழா, ஆண்டுக்கு ஒரு முறை வரும் விழா அது திருவிழா. ஆம் நேயர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திருவிழா என்ற தலைப்பில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: கிராமத்து திருவிழாவின் அழகையும் உறவுகளின் மகிழ்ச்சியையும் விவரிக்கும் அழகிய பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து திப்பு, கௌரி, ராஜா ஆகியோர் பாடிய பாடல்.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

0: பழம்
1: என்ன பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம்
0: ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் பெருஞ்சம் பழம் சீதா பழம் கொய்யா பழம் மாம்பழம் மதுளம் பழம் பலா பழம்

கிராமத்து இளைஞர்களின் துள்ளலான கொண்டாட்டம் நட்பு மற்றும் இளமை பருவத்து ஆசைகளை யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு துள்ளலான பாடல் நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் பாடியது.

நேயர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலே 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலே 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 5:11:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திருவிழா என்ற தலைப்பில் திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மண்ணின் கலாச்சாரத்தையும் திருவிழா பின்னணியும் பிரதிபலிக்கும் கிராமத்து பாடல். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன், சுசித்ரா, மதுரை பானுமதி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, கிராமத்து திருவிழாக்களில் ஆடப்படும் கரகாட்டம், முளைப்பாறை எடுத்தல் போன்ற பாரம்பரிய கலைகளால் போற்றும் வகையில் ஒலிக்க வரும் பாடல். சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம், சின்ன பொண்ணு மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் பாடியது.
1: அதிராத கொண்டையிலே

நேரம் 5:23:10. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திருவிழா என்ற தலைப்பில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மக்களின் வீரத்தையும் உறவுகளின் பெருமையும் மற்றும் கொண்டாட்டத்தையும் பிரதிபலிக்கும் பாடல் தேவராட்டம் திரைப்படத்திற்காக நிவாஸ், பிரசன்னா, விஜய், ஏசுதாஸ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:07. திரை இசை நிகழ்ச்சியை தொடங்கும் முன் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திரைசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 21 நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 21 நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை அனைத்து வசதிகளும் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று தேசிய அளவிலான கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வது மட்டுமல்ல என்றும், முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க ஏதுவாக நாட்டின் விளையாட்டு திறன்களையும் இளையோர் ஆற்றலையும் ஒருங்கிணைப்பதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் விளையாட்டுத்துறை தற்போது தேசிய முன்னுரிமையாக மேம்பட்டு இளைஞர் அதிகார பங்கேற்புக்கான முக்கிய கருவியாக மாறியிருப்பதாக கூறினார். விளையாட்டு வசதிகள் மற்றும் பதக்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அப்பாற்பட்டு ஃபிட் இந்தியா, சண்டே சைக்கிளிங் போன்ற முன்முயற்சிகளால் உடல் தகுதி குறித்த ஆர்வம் மக்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவபாரத் சார்பில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு உட்பட சுமார் 5000 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேலோ இந்தியா மையங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் NSS தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், ஜிப்மரில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றன. முழு உடல் தகுதி மற்றும் ஒழுங்கும் கட்டுப்பாட்டுடன் கூடிய விளையாட்டு சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தும் அதே வேளை, இளைஞர் எண்ணங்களை நாட்டின் வளர்ச்சிக்கான செயல்திட்டத்தின் மையப்புள்ளியாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப தேசிய அளவிலான கேலோ இந்தியா விவாதங்கள் அமைந்திருந்தன. கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சியில் பிரதமரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: உலகின் விளையாட்டு வரைபடத்தில் ஒளிரும் உள்ளாற்றல் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பதை கருத்தில் கொண்டே 5 முதல் 15 வயது வரையுள்ள குழந்தைகளில் விளையாட்டு திறன் அதிகம் உள்ளவர்களை இனம் காண புதிய முன்முயற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். குழந்தைகளுக்கு

0: ஆர்வமுள்ள விளையாட்டு எது என்பதற்கு அப்பாற்பட்டு எந்த குழந்தைக்கு எந்த விளையாட்டு ஏற்றது என்பதை இனம் கண்டு ஆதரிக்க வேண்டியதும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தொழில்முறை துறைகளில் ஒன்றாக தற்போது விளையாட்டுத்துறை மேம்பட்டு வருவது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். விளையாட்டுத்துறை சாம்பியன் ஆவது எப்படி என்பதற்கு அப்பாற்பட்டு திறம்பட்ட போட்டியாளராக மேம்படுவது எப்படி என்பதையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் வெளியாகும் ஒவ்வொரு கருத்தும் விளையாட்டு குறித்த நாட்டின் அணுகுமுறைக்கு புதிய திசை காட்டும் முறையில் அமையும் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்திய இளைஞர்களின் இத்தகைய புதிய கருத்துக்களே விக்சித் பாரத் இலக்கை அடைவதற்கான வலுவாக அமையும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: நாட்டின் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளங்குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், தொழில், வர்த்தகம், வேளாண்மை, சுற்றுலா உட்பட நீடித்த வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் என்றார். உரிய திட்டமிடல் மற்றும் தெளிவான பார்வையுடன் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சி திட்டங்கள் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் திறம்பட்டதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் அமைதல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று தனியார் விமான பயிற்சி நிறுவனத்தை சேர்ந்த பயிற்சி விமானம் கங்கை கரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பயிற்சி விமானி ஒருவரும் பயிற்சியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து மீட்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார். நேபாளத்தில் திருசூலி மின் உற்பத்தி திட்டத்தில் பணிபுரியும் 73 பேர் உட்பட இதுவரை 288 பேர் இந்தியர்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் வெளியுறவு செயலர், சீனாவிற்கான இந்திய தூதர் மற்றும் நேபாளத்திற்கான இந்திய தூதருடன் நிலவரங்கள் குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ இந்தியா 47 டன் நிவாரணப் பொருட்களை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக பாலங்களை அமைக்க தேவையான உதவிகளையும் இந்தியா வழங்கி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உதவ வெளியுறவு அமைச்சகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்க காத்மாண்டு மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேர உதவி எண்கள் நிறுவப்பட்டுள்ளன. திடீர் வெள்ளத்தினால் சீன பகுதியில் சிக்கியுள்ள சுமார் 200 இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் 95 பேர் நேபாள பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
1: நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதற்கும் பேரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றார். முதலமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு மற்றும் பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்க மருத்துவ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்த தமிழக சட்டமன்றத்தில் சுகாதார நிலவரங்கள் குறித்த கவன ஈர்ப்பு ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 12,000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். மருத்துவ பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நடப்பு பருவ நிலையில் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் கருவுற்ற பெண்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான

முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற 2 மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் வங்கி வசதி வழங்குவதற்கான பிரதமரின் ஜன்தன் திட்டம் நாளை 12 பூர்த்தி செய்து முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டுகிறது. 2014 ஆகஸ்ட் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 53 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு சுமார் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் பெறப்பட்டுள்ளது. இதன் சராசரி ஒரு கணக்கிற்கு 5,356 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வங்கி வசதி வழங்குவதற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமான பிரதமரின் ஜன்தன் திட்டத்தினால் நாட்டில் முறையான நிதி கட்டமைப்பில் சேரும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளின் கீழ் 78% கணக்குகள் கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களில் செயல்பட்டு வருவதும், 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21 தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:21:24. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். மங்களம் பெருகும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது பக்தி சாரலில் இனி கேட்கலாம் காயத்ரி கிருஷ் குரலில்.

நேரம் 6:34:45. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பக்திமணம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50, நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று 7:00 புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளுவர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். சென்னை அஞ்சல் 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகம் சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க ஒற்றுமையே உயர்வின் திருவுக்குள் வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தலைவர் செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டில்லி பாபு அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் இளங்கோவடி.

பன்முகத் திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். பகல் 12 மணிக்கு நாடகம், 12:30 பன்னிசை மாலை. தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிங். 2:15 என்றுமினியவை, 2:35 சேர்த்திசை பாடற் பயிற்சி, 2:55 வாணிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மகன் என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு தர இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் நாளைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராமம் 1000 காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியர் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் இல்லியஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2 மணி 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கர்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், HPV தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி கொசப்பாளையம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய பொறுப்பாளரும் அரசு மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் ஆர் செல்வி அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சரவணகுமார். 21 நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இன்று தேசிய அளவிலான கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை அனைத்து வசதிகளும் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய ஆதரவு வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவபாரத் சார்பில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு உட்பட சுமார் 5000 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேலோ இந்தியா மையங்களிலிருந்து மாணவர்கள் மற்றும் NSS தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகா

மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், ஜிப்மரில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானோசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து மீட்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றார். முதலமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற

கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றார். முதலமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:07. சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன், வாசித்தவர் சி நாராயணசுவாமி அவர்கள்.
1: புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 அளவில் கூடியது. சபாநாயகர் திரு அன்பழகன் திருக்குறள் வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கினார். முதலில் நேபாளத்தில் நிலச்சரிவில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் பேசுகையில், அரசு வேலை என்பது கனவாக இருந்த காலம் சென்று லஞ்சமின்றி நேர்மையான முறையில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் வகையில் அரசின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் அதிக தொழிற்சாலைகள் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களின் பெரும் பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை தீர்க்க ₹436 கோடியில் இந்திரா காந்தி உயர்மட்ட சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு, முதல்வர் மாநிலத்தின் தொலைநோக்கு பார்வையுடன் உள்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆளுநர் உரை மாநில பொருளாதார வளர்ச்சி, சொந்த வருவாய் அதிகரிப்பு, உயர்ந்த மூலதன செலவு, அரசு வேலைவாய்ப்புகள், ஸ்மார்ட் சிட்டி பணிகள், மின்சார பேருந்துகள், குடிநீர் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முதல்வர் தலைமையில் புதுச்சேரி அரசு கடந்த 5 தொடர்ந்து சாதனைகள் புரிந்து வருகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநில மக்கள் தேர்தலில் முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளனர் என்ற பாராட்டுகளை ஆளுநர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அவரைத் தொடர்ந்து அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் பேசுகையில், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 2025-26 புதுச்சேரியின் நகர பகுதிகளில் பல முக்கிய பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கது. நீர்வள மேம்பாட்டு பணிகள் மற்றும் அனைத்து கிராமப்புற உட்புற சாலைகளையும் அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் வரவேற்கத்தக்கது. சூரிய மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு கூடுதல் ₹30,000 வரை மானியம் வழங்கும் என்ற அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது என்றார். அரசு பணிக்கு நேர்மையான முறையில் ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் சிலர் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி பலரிடம் ₹25 லட்சம் வரை வசூல் செய்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் கேட்டு போலீசார் அழைக்கழிக்கின்றனர். அவ்வாறு இல்லாமல் புகார் அளித்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றார். இதே கோரிக்கையை பாஜக உறுப்பினர் திரு ஜான்குமாரும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பேசுகையில், அமைச்சர்களை நியமிக்க முதல்வர் அனுப்பும் பரிந்துரை ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவர் வரை சென்று ஒப்புதல் அளித்து வெளியிட வேண்டும். ஆனால் அமைச்சர்களுக்கான துறைகளை முதல்வரே முடிவு செய்யலாம். ஆனால் இந்த முறை முதல்வர் அனுப்பிய துறைகளுக்கான கோப்பிற்கு ஆளுநர் உடனடியாக அனுமதி தரவில்லை. தற்காலிக பேரவைத் தலைவரை 100 நாட்கள் எந்த மாநிலத்திலாவது வைத்துள்ளார்களா? பேரவைத் தலைவரை MLAக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். புதுவைக்கு பேரவைத் தலைவர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். புதுவையில் இரட்டை நிர்வாகம் நடக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பட்சத்தில் புதுவைக்கு நியமன MLAக்களை 5 உயர்த்த திருத்தம் கொண்டு வருவார்கள். அப்போது சட்டப்பேரவைக்கும் முதல்வர்

உறுப்பினருக்கும் கூடுதல் அதிகாரம் கிடைக்க பல திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார். உறுப்பினர்கள் பேசியதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம். கடந்த காலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவதில் மாற்று கருத்து இருந்தது, ஆனால் தற்போது இல்லை. நிர்வாக ரீதியில் பல தடைகள் இருப்பதை எம்எல்ஏக்கள், அரசு ஊழியர்கள், மக்கள் அறிந்துள்ளனர். மாநில அந்தஸ்து கேட்டு பிரதமர் மோடி தொடங்கி முன்பு இருந்த பல பிரதமர்களை சந்தித்து பேசியுள்ளேன். அப்போதெல்லாம் அவர்கள் பார்ப்போம் என கூறுவார்கள். ஆனால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அழுத்தம் தந்து பெற வேண்டும். இதற்காக திரு நேரு எம்எல்ஏ டெல்லியில் போராட்டம் நடத்தினார். திமுக எம்பி திரு சிவா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அதேபோல் புதுச்சேரி எம்பிக்களும் டெல்லியில் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரியின் மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து மாநில அந்தஸ்தை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவது அவசியம் என்றார். புதுச்சேரியில் பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்தில் மாநிலத்துக்கு மத்திய அரசு நிதி திட்டங்களை வழங்குகிறது, இருப்பினும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கூறினேன். யூனியன் பிரதேசத்தில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்பதை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதிப்படுத்தினர். அதனால்தான் ஆளுநரிடம் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, முதல்வர், அமைச்சர்களுக்கு பல சங்கடங்கள் உள்ளன. ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதால் சில முடிவுகளில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வு மாநில அந்தஸ்து பெறுவதுதான். புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. கடந்த ஆட்சியில் 4000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். தற்போது புதிதாக 1000 பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க உள்ளோம். இதற்கு நாமே முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் ஆளுநர் கோப்புகளை தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு அனுப்பியதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பல நேரங்களில் பணிகள், திட்டங்கள் நிறைவேறாததற்கு காரணம் தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு கோப்புகளை அனுப்புவதுதான். இங்கு ஏற்படும் சண்டையில் டெல்லிக்கு கோப்பை அனுப்பினர். இதேபோல் அரசின் பல திட்ட கோப்புகள் தேவையின்றி மத்திய அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு கோப்புகள் தேங்கி திட்டங்கள் நிலுவையில் கிடக்கின்றன. இதில் மாற்றம் தேவை. தற்போது கோப்புகளை நாம் மத்திய அரசுக்கு அனுப்பாமல் இங்கேயே தேவையான முடிவுகளை எடுத்து வருகிறோம் என்றார். காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்த அங்கீகாரம். நாம் தான் காலி பணியிடங்களை நிரப்பினோம். ஐஆர்பிஎன் புதிய பிரிவு தொடங்க உள்ளோம். ஏஎஃப்டி வளாகத்தில் ஐடி பார்க் தொடங்கும் போது மில்லையும் சிறிய அளவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஆணையம் அமைத்துள்ளோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உள்ளாட்சி தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மத்திய அரசிடம் அதிக நிதி பெறும் வகையில் செயலாற்றி வருகிறோம் என்றார். 6 மாதங்கள் அரிசி தரப்படாமல் உள்ளது. அதில் 2 மாத அரிசிக்கான பணம் விரைவில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மீதி 4 மாதங்களுக்கான பணமும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அவர்கள் வழங்கும் பொருட்களுக்கான கமிஷன் அடிப்படையில் தான் சம்பளம் தரப்படுகிறது. அதனால் பொருட்களை அதிகரித்து அதன் மூலம் கமிஷனை அதிகரித்து அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த உள்ளோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் பேசினார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. இதில் உறுப்பினர் திரு ஐயப்பன் பேசுகையில், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விவாகரத்து ஆனவர்கள், விதவை பெண்களுக்கு தாய்வழி சான்று வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். அவரைத் தொடர்ந்து உறுப்பினர் திரு அழகானந்தம் பேசுகையில், புதுச்சேரி தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகிறது. இரண்டிலுமே புதுச்சேரியின் வரலாறு ஏதும் சேர்க்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரி மாணவர்கள் புதுச்சேரியின் வரலாற்றையே அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் தலைவர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக கிராமப்புறங்களில் கண்காட்சிகள் நடத்தப்படும் என்ற முதல்வரின் பட்ஜெட் அறிவிப்பு சிறப்பிற்குரியது என்றார். ரேஷன் கடைகள் மூலம் துவரம்பருப்பு, உளுந்து, சமையல் எண்ணெய், சர்க்கரை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் அடக்க விலையில் விற்பனை செய்ய இருப்பதும், புதுச்சேரியின் முக்கிய 10 இடங்களில் சிறிய அடக்க விலை கடைகள் அமைக்க இருப்பதும் வரவேற்பிற்குரியது என்றார்.
அவரைத் தொடர்ந்து நெடுங்காடு தொகுதி

0: உறுப்பினர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் பேசுகையில், காரைக்கால் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 1500 ரூபாய் கோடை உழவுக்கான நிதி வழங்கும் திட்டத்தை 1 ஏக்கருக்கு என மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றார். கோட்டிச்சேரி மற்றும் வரிசிக்குடி பகுதியில் ரூபாய் 10 கோடியில் கால்நடை அபிவிருத்தி கிளை நிலையம் அமைக்க இருப்பதை வரவேற்கிறேன். இதேபோல் எனது தொகுதிக்குட்பட்ட நெடுங்காடு பகுதியிலும் 1 கால்நடை அபிவிருத்தி நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். திமுக எம்எல்ஏ திரு விக்னேஷ் கண்ணன் பேசுகையில், ரெஸ்டோபார்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு மூடுகின்றனர். இதனால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. எனவே ரெஸ்டோபார்கள் சரியான நேரத்தில் மூடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். மேலும் ரெஸ்டோபார்கள் இயங்கும் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி நவீன சிசிடிவி கேமரா பொருத்தி பராமரிக்க வேண்டும் என்றார். தாவேக்கா எம்எல்ஏ திரு ராமு பேசுகையில், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்னுடைய தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கின்றனர். நல்லவாடு மீனவ கிராமத்தில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றார். திமுக எம்எல்ஏ திரு செந்தில் பேசுகையில், காலாப்பட்டு தொகுதியில் கல்லூரிகள் கட்டுவதற்கு நிலம் கொடுப்பவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றார். பொறியியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டுகளாக உடற்கல்வி இயக்குனர் நியமிக்கப்படவில்லை. அரசு கல்லூரியில் லேப் வசதி இல்லாமல் பிள்ளைகள் தனியார் மையத்திற்கு செல்கின்றனர். சட்டக்கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லை என்றும் மாணவிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இப்பிரச்சனைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலாப்பட்டு தொகுதியில் உள்ள 4 மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் அங்கு சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும். காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ECG உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு வரவேண்டியுள்ளது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ECG உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவில் பேரவையை நாளை வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அறிவித்தார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன், வாசித்தவர் சி நாராயணசுவாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 ஆண்டில் மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய

0: நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ பத்தி ஒரு இன்டர்கேட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டர்கேஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து மாணவர்கள் ஒன்றிணைக்கலாம், இன்னொன்னு அச்சுவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோளை நோக்கி நீங்க இது பண்ணும்போது

0: நம்மளால வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்.
1: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜி யுன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25:35. உழவர்களுக்கான அறிவிப்பு. கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டருக்கு ரூபாய் 670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான கலை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும், அதிகபட்சமாக 5 ஹெக்டர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2, சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாய சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவோ நுண்ணீர் பாசனம் இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களுக்கு இத்திட்டத்தின் புதுப்பித்துக் கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசனம் அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளறி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளறி சிடியாவில் கிளறி சிடியா செபியம், கிளறி சிடியா மேகு லேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழை சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது இம்மரம். சல்லி வேர்களாக மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகை நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளறி சிடியா மேகு லேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனா்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யா பழம் கொண்டு வரேன்.
5: என்னது, கொய்யா பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு வா பிள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு பிள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறதில்ல.
5: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட?
4: அது எதுக்கு உனக்கு?
5: இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேன்ல.
4: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
6: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
7: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
6: ரொம்ப முக்கியமான கேள்வி.

0: நுணுக்கமான கேள்வியும் கூட இது. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க் பேஸ்டான ஒரு வேலை. அதாவது ஒர்க் நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம், என்னோடய செடி, என்னோடய கோழி, அதுகளோட நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
1: ஆமாம், உங்கள் மொபைலில் பார்த்தேன்.
0: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு புரியலை அப்படின்னா, இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது.
1: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு
0: இருக்கு. அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன், அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலை துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பானுமா.
1: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுக்கணும்?
0: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு கூட இருந்தேன், நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு, யார் நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுன்றதுனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குகிறோம். மற்ற பொருள் ஒரு பல கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் ஃபாஸ்ட்
1: வேகமாக போகும்.
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும், அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும் இல்லை, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டுருக்கு?
0: 3
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
1: அர்கா கிராண்ட்
0: தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது அர்கா கிராண்ட். சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே அது.
1: ஆமாம்.
0: இன்னொன்று வந்து லைட் பிங்காக கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா வெள்ளையா தான் இருக்கும், கொஞ்சம்
1: எடுத்துருந்துச்சு
0: அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் வரும். தைவான் பிங்க்குன்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: கீப்பிங் வச்சு சாப்பிடலாம்,
0: கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளிங்க செடிக்கு?

0: செடி
1: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம ஏழுக்கு ஏழு வந்து ஏழு அடி ஏழு அடி அப்படின்னு
0: ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
1: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
0: உள்ள ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
1: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யார் மேனுவலாக பண்ணுறது இல்லைல்ல,
0: ஆள் கிடைக்கல,
1: ஆள் கிடைக்க மாட்டாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ளே களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப் வந்து அப்படி இருந்துமே இருந்தால் நூறு ஒரு செடி இன்னொரு செடியோடு டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடர் நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்கும்.
0: இதுவே அடர் நடவு தான்.
1: ஆமாம், அடர் நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு இன்னொன்று
0: மரத்துக்குமா
1: 30 அடி.
0: 30 அடி
1: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
0: பெரிய இடமா இருக்கு உங்களுக்கு. 30 அடி
1: படருங்கள இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுருந்தான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
0: அது எப்போ பண்ணுவீங்க?
1: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
0: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
1: ஒரு மாதத்துக்கு முன்னாடி
0: பண்ணிட்டோம்.
1: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
0: ஒரு ஒரு நுனியும் கட் பண்ணுமா?
1: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி அது அப்போ தான்
0: பூ வருமா?
1: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச வச்சா 2 அல்லது 3 முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடவு முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்று செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
0: காத்தோட்டம் இல்லைன்னா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
1: வரவும் செய்யாது.
0: இது மாதிரி 7 நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண்ணு நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
1: இது வந்து சார் இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம் வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் படி தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டுலாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
0: ஓ,
1: அப்போ 6 மாதத்துலேயே அந்த செடி வந்து
0: காய்க்கும்,
1: காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோடு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
0: நல்லா வேகமாக வளரும்,
1: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்ருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12, 45 நாள் வச்சாங்களேன், 45லேருந்து 90 நாளுக்கு மேலே வர்ற
0: காய்
1: ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கு அடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கு இடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
0: சிலது
1: ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
0: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க?
1: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துகிறது தான். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோட இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரம் தான் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம், இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலைச்சத்து நிறையா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். மாதத்துக்கு ஒரு 2 தரம் மாதிரி நம்ம இயற்கு கரைசல் வந்து வந்து கொடுத்துருவோம் போரான் மெக்னீசியத்துக்காக. பொட்டாசியமோட இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைசிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல,
0: புள்ளியா
1: இருக்குமே. ஆமாம், புளி புளியா இல்லை, இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடி வரும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு முருகரைசல் அல்லது தேங்காய்ப்பால் முருகரைசல் அப்படி கொடுப்போம். வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீனமெல்லாம் பஞ்சகாவியா
0: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணி

0: நாங்களே தயார் பண்ணிக்கிறோம்.
1: உங்கள் சொந்தமாக?
0: நாமளே தயார் பண்ணிக்கிறோம்.
1: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
0: மோர் கரைசல்,
1: மோர் கரைசல்,
0: அதுலேயே தேங்காய் பால் மோர், அரப்பு இலையில் மோர் கரைசல் கொடுறோம், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்,
1: பஞ்சகவியா,
0: பஞ்சகவியா, சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்கய்யா? சாணத்தோட,
0: சாணத்துலேருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு மல்டிபிள் பண்ணி வச்சு, அது வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ அது காலி ஆகிடுச்சு, ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசலை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனமிலிருந்து ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியாக ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்க, அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலினுடைய வேகமா?
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியா விறுவிறுன்னு வளரும். அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நம்ம இந்த கொஞ்ச நாளாக அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
1: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனம் கூட வர்றதில்லை.
0: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
1: தேவையில்லை.
0: ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
1: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க,
0: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ போன திருப்பெல்லாம் ஒரு சில சமயம் மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க பெய மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
1: செஞ்சிக்க வேண்டியதானே,
0: செஞ்சிக்க வேண்டியதானே சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுறதில்ல,
1: கேட்டுக்கிறது
0: ஆரோக்கியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. இப்போ அந்த இது வரட்டும் ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னால அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றோம், அது அது காசு ஆக்கிடணும்,
1: இல்லை உடனே அதை போகும் அள்ளி வீணாக போயிடும்.
0: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ளே போட்டு ஊற வச்சு
1: படத்தை
0: கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
1: அந்த படத்தையே
0: பழத்தையே அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
1: தெரியும் இல்லை,
0: ஆமாம் என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறது இல்லை, எதுக்கு அதைப்பா வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி நான் சொன்னால் அப்படியே வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க சார், ஒன்று தொன்மை சார் என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க, சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
1: உள்ளே
0: ஒரு சீசன் டைமில், அதெல்லாம் தவிர்க்க முடியாது சார், நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
1: சரி,
0: நம்ம வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது, உள்ளே பயிலில் பார்க்குறப்ப நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ளே புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
1: அது மாதிரி இருந்தாவா
0: புழு இருக்குது, திருப்பி நம்ம வாங்குவோமா?
1: நீங்கள் வாங்கல,
0: வாங்க மாட்டான்,
1: ஆனால்
0: புழு இருக்கிற படத்தை சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க, அப்போ நம்புகிறாங்க நம்மளை. ஒரு கிலோவில் எத்தனை 2 காய் புழு இருந்துச்சு நேற்று அப்படின்னா அப்படியா சரி ரைட்டு அதை தூக்கி போட்டு அடுத்துட்டு போகிறப்போ அந்த 2-3 காய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? தப்பு இல்லை. அப்போ நம்மளை வந்து
1: எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிற
0: நம்பிக்கையோடு இருக்காங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனால் அதை போய் உலக கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலே பல்பொடி தயார் பண்ணுறோம், இது நல்ல இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
1: பல்பொடியும் டீ தூளும்
0: நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நம்ம நான் கொடுக்குறதுன்ற இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது, அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 97 86 97 86 0 9 55 9786 09 5548. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.
2: என்ன மருதாணி, பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
2: இருப்புல என்னை விட வேகமா இருக்கே, இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
3: என்ன சேதி, அத யாரு சொல்ல போறாங்க?
2: பருவநிலை

0: மாற்றத்திற்கான மாற்றுப்பெயர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
1: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொழில வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தினுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
1: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு ஒரு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்டகால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல் நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணியினுடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கம்பு சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால் வந்து சிறுதானியங்களான கம்பு சோளம் கேழ்வரகு மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை வரகு பனிவரகு அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து பாசி துவரை காராமணி இது போல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வித்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு நிலக்கடலை போன்ற பயிர் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
1: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களேன் சார்.
2: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்று பயிராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1 அத்தியந்தல் 1 இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை வந்து தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டிங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போ மாற்று பயிர்கள் போகும்போது சில முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லாம் பாஸ்பெட் பாக்டீரியா ஒரு மூணு பாய்

0: பேக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையும் பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்பேட்டில் ஒரு 100 ppm வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலம் கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பேட் சொலிபிலைசிங் பாக்டீரியா இது போல் உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா தாள் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90 to 120 cm, அதாவது 3 to 4 feet ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்ணுறதை விட நீங்கள் மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூலம் அதிகமாக இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணாக தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும், மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங் அதாவது கிராப் சேவிங் லைஃப் சேவிங் ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பெயர் திட்டம் பற்றி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுது தானே?
3: தெளிவாக புரிஞ்சது. இப்போ வர காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறையை மாற்றிக்கணும் போலையே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லைனா விவசாயத்தில் நீடிக்க முடியாதுல்ல.
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:30 சிவரஞ்சினி நாடகம், எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:08. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவரும் பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஹரிணி ஸ்ரீ மதுமிதா பாடிய பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:12:50. திரைசி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஸ்நேகிதியே திரைப்படத்திற்காக சித்ரா, சுஜாதா, சங்கீதா, சாஜித் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மெய் மறந்து ரசித்து கேட்கும் துள்ளலான பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். ஹலோ படத்திற்காக நவீன் பாடிய பாடல்.

நேரம் 8:38 40 திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரிஷ் ராகவேந்திரன், ஓ எஸ் அருண் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:44. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:30 நாடக மலர் சிவரஞ்சினி நாடகம், எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்,

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: காற்றலையில் விதந்து வரும் பாடல்கள், தண்ணிலவேனிரக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்றே செல்றாய், காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் பாடியது.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: திரைசி நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிணி ஆகியோர் பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்பாகும். 2047ஆம் ஆண்டிற்குள் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து முன்னதாக அகமதாபாத்தில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் ஒன்றையும் அவர் நடத்தினார். பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா சுயசார்பை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜபல்பூர் கனரக வாகனங்கள் உற்பத்தி ஆலையில் டி சீரீஸ் பீரங்கி வண்டிகளுக்கான பழுது நீக்க பிரிவுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நாட்டில் பாதுகாப்பு உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1.8 லட்சம் கோடி ரூபாயாக 3 மடங்கு அதிகரித்து இத்துறையின் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளது. 288 இந்திய யாத்திரிகள் உட்பட 1000கணக்கில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க நேபாள அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கோப்புகள் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்

0: மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ரஞ்சனி
2: சொல்லுங்க.
1: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தே நிலா
2: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
1: அத படிய.
2: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக,
1: ஆஹா,
2: வானில் முழு நிலவாக,
1: அடடடா,
2: அமுத தமிழ் மொழியாக,
1: ஆஹா,
2: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
1: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமா அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
2: ஆமாங்க, பொதுவா திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்துல அமையும், மன பொருத்தத்திலயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
1: சரியா சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
2: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்ததுதான் திருமண வாழ்க்கை. இங்க இன்னொன்னு இருக்குங்க. உங்க பேரு சிவா?
1: ஆமா.
2: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
1: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
2: சரியா சொன்னீங்க
1: ரஞ்சனி. இப்ப நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வது தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
2: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
3: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
2: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
3: வரமா?
2: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
3: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
2: சிவா, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
3: அட்வொகேட் ஆனந்த், நான் ரொம்ப பாப்புலர். நீங்களும் என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே
1: சார். நான் கேஸு வழக்குன்னு எதுலையும் சம்மந்தப்பட்டதில்லை.
3: ஓஹோ,
1: அதனால் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
3: அப்படியா? அதனால் பரவாயில்ல. இப்போ ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவள் அப்பாவோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே
1: அங்கிள், எங்கள் முதல் விருந்தாளியாக நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
3: நான் வீடு தேடி வந்ததில் சந்தோஷப்படும் மொதல் ஆள் நீங்கள் தான்.
2: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
3: நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லது தான்.
1: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
3: ஓஹோ, அப்போ சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க
1: அங்கிள். வரும்போது வேற ஒன்று சொன்னீங்க, இப்ப கரடின்னு சொல்றீங்க. அடுத்தது நரியா?
3: இவன் என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
2: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னதை தப்பா நினைக்காதீங்க.
1: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
3: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
2: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
3: அதுவும் உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பார்த்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி, நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழிலில் திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
1: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
3: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்
1: அங்கிள். பள்ளத்தை பார்த்தா அதுல

0: மரம் செடி வளரக்கூடிய விதையை நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
1: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டின அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
0: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
1: புரியுது புரியுது.
2: நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே நான் போயிட்டு வரேன்.
0: ரஞ்சினி, ரஞ்சினி.
3: என்னங்க?
0: அவரு இங்க அங்கிள் வந்து வாழ்த்த வரல, வக்கீல வந்து பிரிக்க நினைக்கிறார்.
3: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
0: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
3: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
0: என்ன ரஞ்சனி, நீதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
3: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
0: எப்படி முடியும்?
3: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
0: என்ன வழி?
3: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
0: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்.
4: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
3: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
3: என்ன காதலியா?
0: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
3: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
0: இது சத்தியம். உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
3: யாருங்க அது?
4: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
3: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சினி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நான் அதை தான்ப்பா சொன்னேன், உன் கையால காப்பிய கொடுத்தா அது காப்பி ராகும். சாமி க

0: சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, உன் அம்மாவே வந்துட்டம்பா.
1: அம்மா, உங்களை நினைச்ச என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்ததை சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேண்ணா.
1: என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனிய விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும். சரிதானே தங்கச்சி?
0: சரிதான்.

0: அண்ணா உங்களுக்கு இப்ப காபி வேணும். சரி நான் கொண்டு வரட்டுமா?
1: சிவாவுக்கு
0: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காபி குடிச்சாரு.
1: ஓஹோ கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
2: விஜய் வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
1: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
0: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
1: தங்கச்சி நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
2: உனக்குதான் பாடவே வராது.
1: யாரு சொன்னது? நானும் பாடகம்தான்.
2: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
1: நானே என் பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
2: என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற விஜய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
1: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்ட கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியா ராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதை மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியா அண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியைத்தான் சொல்ல வந்தேன்.
2: சொல்ற சொல்றேன், ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்க.
1: சொல்றேன் ஆண்டி, சொல்றேன். உங்க மருமகள் வீட்டுல காலடி வச்ச நேரம் உங்களுக்கு நல்ல யோகமான நேரம் தான்.
2: மருமகளா வீட்டுக்கு வந்தாலும் இனிமே அவ என் மக தான்.
1: அவங்களுக்கு நம்ம மியூசிக் அகாடமில பாட சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா.
2: அப்பா, நீ சொன்ன செய்தி என் காதுல தேனை ஊத்துன மாதிரியே இருக்கு விஜய்.
1: இனிமே என் தங்கச்சி ரஞ்சனியோட பாட்டு எல்லாரும் காதுலயும் ஏனாக பாய போகுது ஆண்டி. சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: டேய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சனி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: டேய் விஜய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனியோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்கடா மெசேஜில்.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசுவோம், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தான்டா என் மனைவி கிட்டே நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுடா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்தில் சொல்லுவாங்க. சரி, அதை விடுற, உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஏய், நான் அவளுக்கு தொடரும் நிழலா இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்று சொல்றேன்டா, இதையும் மனசில் வச்சுக்கோ. காலையில் நிழல் பெருசாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: உச்சி வேலையில் நிழல் இல்லாமல் கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஹே, நானும் அப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைடா. அது உன் பெருந்தன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரி ஆன்.
0: தேங்க்யூடா. அம்மா, அம்மா.
2: என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஜினியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து

0: சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சினி எங்க?
1: அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
0: அதை ஏன்ப்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்பு தான் சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா?
1: அம்மா, அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
0: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்.
1: அம்மா, எனக்கு காஃபிலாம் வேண்டாம்.
0: வேற என்னதான் வேணும்?
1: அம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
0: எதுக்குப்பா இவ்வளோ கோவப்படுற?
1: அம்மா, நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சினி கச்சேரின்னு அவளை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
0: ஆமாம், இன்னைக்கு என்னாச்சு?
1: அம்மா, இனிமேல் அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
0: என்னடா சொல்கிற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
1: அம்மா, என்னை எதுவுமே கேட்காத.
0: டேய் டேய், எங்கடா போகிற?
1: அம்மா ப்ளீஸ், என்னை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுமா, நான் போகிறேன்.
0: ஆண்டவா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவனும் ஒன்றுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாமல் ஆகிட்டான்.
2: சிவா, சிவா!
0: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ளே போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா, ஒன்றுமே புரியாமல் நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
2: ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன்.
0: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
2: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய், உனக்கு என்னடா ஆச்சு? ஆ, அதுவும் தனியா சோகமாக அறையில் உட்காந்துருக்க?
1: விஜய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சினிக்கு நான் எப்போதும் நிழலாக இருப்பேன்னு சொன்னலாம் இல்லையா?
2: ஆமாம்.
1: அப்போ உச்சி வெயிலில் நிழலே இருக்காது நீ தானே சொன்ன?
2: ஆமாம்.
1: அப்போ எனக்கு புரியலடா, எனக்கு இப்போ தான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
2: சரி, அப்படி என்னதான் ஆச்சு?
1: ரஞ்சினியோட கச்சேரி சபால இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமா.
1: நான் இங்க இருக்கேன், ஏன் தெரியுமா?
2: ஏன்?
1: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்க போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லிட்டாருப்பா. எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
2: அடடா,
1: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
2: என்னது
1: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
2: டேய் சிவா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, ரஞ்சினிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமையை மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
1: ரோகமா?
2: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்பை நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா, நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி. இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுடா, அதை புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதில் பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா புரியுதா?
1: புரியுதுடா விஜய், புரியுது.
2: சிவா, ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்றேன்டா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேர் ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேட்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
1: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்கிற, அது சரிதான். ஆனால் நீ சொன்ன கதையில் அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதலை?
2: அப்படி இல்லைடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்னேன். என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டியை உண்டாக்குவதற்கு இல்லை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உண்டாக்குறதுக்கு தான். அதை மறந்துடாத, முதல்ல நீ வெளியே வா.
1: ரூம் அவுட்டா?
2: வெரி குட் சிவா, இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்னேன், இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.
0: எங்க
1: நீ ஏங்குற?
0: நேத்து கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்கவே இல்லையே.
1: உனக்கு என்ன?

0: அது நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டியிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில் உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்தில் என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
1: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை
0: தானே? அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்போ இல்லை.
1: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
0: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கணவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்கக்கூடாது.
1: அப்படி என்னங்க நடந்துச்சு?
0: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
1: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
0: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுவும் நல்லதுதான். அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
1: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
0: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
1: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும். அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்போ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க.
0: ரஞ்சினி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
1: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
0: புக்கா இருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
1: சொல்லுங்க.
0: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதன்னு நான் எடுத்துக்கோவா?
1: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
0: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இத நான் எதிர்பார்த்ததுதான், எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
0: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
2: சிவா மாப்பிள்ள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
1: அங்கிள், உங்களை தான் நான் இங்க வரவேணான்னு சொல்லிருக்கோம்ல.
2: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கி தான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்ன பார்த்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினியை தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அட்வொகேட் சார், அதை உங்க பிரச்சனையாக்க நான் விரும்பல.
1: ஆமா அங்கிள், எங்க விஷயத்துல உங்க மூக்கு நுழைக்காதீங்க.
2: நான் உன் அங்கிள்மா, உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது?
1: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
2: எஸ், பக்கத்துல ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்.
1: விசாரிச்சுட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
3: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
4: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அதை பத்தியே பேசுறாப்புல.
1: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன் வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
4: நீ புத்திசாலி பொண்ணுமா.
1: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும், அதைத்தான் சிவா சொல்லியிருப்பான். நீ போயிட்டு வாமா.
1: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
4: அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயே சரியா வந்துட்ட.
5: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
4: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
5: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
1: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
5: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
1: தேங்க் யூ அண்ணா.
5: அம்மா, சிவா என்ன சொன்னமா?
0: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
5: அப்புறம் என்ன
1: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
0: கூப்பிடாத இடத்துக்கு அழையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
5: அதுவும் சரிதான்.
4: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.
5: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், சிவா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன், மத்ததெல்லாம் அப்புறம் தான். சிவா, உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.

0: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பத்தி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
1: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
0: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அதை நிச்சயம் தவற விடக்கூடாது.
1: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
0: வரட்டும் வரட்டும்,
1: வாங்க
0: வாங்க வாங்க.
2: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
0: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
2: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா. சிவா கங்கிராட்ஸ்.
0: வாழ்த்துக்கள் சிவா. இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
3: ஜெய் ஜெய்.
2: சொல்லுடா சிவா.
3: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு
2: ரஞ்சினி.
1: என்னன்னா?
2: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
1: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
2: சந்தேகமே வேண்டாமா.
1: அண்ணா அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
3: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
1: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்போ இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
3: ரஞ்சினி ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஐ எம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ எம் வெரி சாரி.
1: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அதை தாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
2: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
0: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
2: ஆண்டி நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள். ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
3: ரஞ்சினி ரஞ்சினி
1: சொல்லுங்க.
3: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான். இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
2: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
3: உள்ள வரலாமா?
1: வாங்க அங்கிள்.
3: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
1: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
3: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரஞ்சினி சிவரஞ்சினி.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர்: பாடகர் சிவாவாக வி கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ் கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சினியாக ஏ மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி: ஆர் சிவரஞ்சினி. படைப்பு: புதுச்சேரி வானொலி நிலையம்.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் தேன்மொழி நிகழ்ச்சி தொடரும்.

மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் மரகதம் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு, ஜமுனா ராவணி ஆகியோர் பாடிய பாடல்.

நேரம் 10:16 3:00. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் மனதை வருடும் பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா குரலில்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி.

0: 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் சித்தரங்கி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுஷீலா குரலில்.

கனத்து இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளின் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்க வரும் பாடல். சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன்சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் எடுத்து கேட்கலாம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, டி. எம். சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல்.

அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, டி. எம். சவுந்தரராஜன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி, நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுக்குள் வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணைக்குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30

இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 9 வரையிலும் தகவல் தளம். 9 அரங்கிசை. பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வரம் இசை கேட்கலாம். VS டில்லிபாபு அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி. நேயர் விருப்பம். 11 இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12 எங்க ஊர் தலைவர் நாடகம், எழுதியவர் ஏ

செங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். பகல் 12 மணிக்கு எங்கு ஊர் தலைவர் நாடகம், எழுதியவர் ஏ என் நெடுமாறன் அவர்கள் அமைப்பு, மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தாடோப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவற்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 என்று மினியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது 1615 KHz முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மகன் என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு தர இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். ஏழு மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் நாளைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா மாளிகம்பட்டு கிராமம் 1000 காய்ச்சிப்பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியர் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை தர இசை. 9 மணிக்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:03 5 இரவு 9:11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல் காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.